கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தெண்டல் வீசும் வேளையில் குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில் மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில் வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில் நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: is MOP Vaishnav Community Radio, 107.8
1: FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: இன்றைக்கு திருக்குறளுடைய மூன்றாவது அதிகாரமான நீத்தார் பெருமை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நீத்தார் என்று சொல்லும் போது துறந்தார், துறவிகளை பற்றி, முனிவர்களை பற்றி இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். இப்போ வள்ளுவர் வைத்திருக்கின்ற அந்த அதிகார முறைமையை பற்றி நான் உங்ககிட்ட அன்றைக்கே சொன்னேன். அது எப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து பொதுவான ஒரு கடவுளை பற்றி சொல்கின்றார். அங்கே கடவுளுக்கு பெயர்லாம் இல்லை, மதமெல்லாம் இல்லை. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது மனிதன் எப்பவுமே இயற்கையை வணங்கினான்னு பார்க்குறோம். இங்கே இயற்கையாக இருக்கக்கூடிய மழை நீர் எப்படி நமக்கு இன்றி அமையாதது, அதை பற்றி சொன்னார். இப்போ மூன்றாவதாக மக்களை பற்றி, உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேச தொடங்கப் போகின்றார். அப்படி பேச தொடங்குவதற்கு முன்னால் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீத்தார் பெருமை என்று சொல்கின்றார். அப்போ இங்கே நீக்குதல் என்று சொன்னால் விட்டு ஒழிதல் என்று பார்க்கின்றோம். உன்னை விட்டு நம்மளை நீக்கி விடுவது, அதிலிருந்து விலகி விடுவது என்று பார்க்கின்றோம். அப்போ இங்கே சாதாரண சராசரி மனுஷனாக வாழாமல் உலக இன்பங்களிலிருந்து துறந்து தன்னை ஒரு மாறுபட்டவனாக, வித்தியாசமாக, டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்கின்றார். அப்போ இன்றைக்கு வந்து நம்ம நிறைய சாமியார்கள், துறவிகளை பற்றிலாம் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆனால் அன்றைக்கே வள்ளுவர் சொல்கின்றார், அவர்கள் வந்து சரியானவர்களாக இருக்க வேண்டும். சரியான துறவிகளாக இருந்தால் அவர்களுக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்கின்றார். அப்படி சொல்ல வந்தபோது எப்பொழுதுமே வள்ளுவர் தான் சொல்ல வந்த கருத்தில் முதல்ல சொல்லும்போது இதை விட சிறந்தது வேறு இல்லை என்று சொல்வார் என்று நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த முதல் குறளில் வள்ளுவர் சொல்கின்றார், ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு என்று சொல்கின்றார். ஒழுக்கத்து அதாவது நல்ல ஒழுக்கத்தை, இங்கே ஒழுக்கம் என்று சொல்லும்போது இங்கே வந்து விட்டு கொடுப்பதே இல்லை, காம்ப்ரமைஸே கிடையாது. எல்லா ஒழுக்கங்களையும் சரிவர பின்பற்றக்கூடியவர்கள் தான், அவர்கள் தான் நீத்தார் என்கிற அந்த சொல்லுக்கு துறவி. அந்த துறவிங்கிற சொல்லிலேயே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. துரத்தல் என்று சொன்னால் விட்டு விடுது. அப்போ எல்லாவற்றையும் விட்டவங்களை தான் தமிழை வந்து துறவி என்று சொன்னாங்க. அப்போ அந்த தமிழ் சொல்ல ரொம்ப அழகான சொல்லாக இருக்கு. அப்போ இங்கே அவர் சொல்லுகின்றார், ஒழுக்கத்து அதாவது எல்லா ஒழுக்கங்களையும் ஒன்றை கூட விடாமல், எதிலையும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே பண்ணாமல், விட்டு கொடுக்காம, கொஞ்சம் கூட வழுவாமல், தவறாமல் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய நீத்தார் அந்த துறவிகள், அவர்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி தான் நல்ல நூல்கள் எல்லாம், சிறந்த நூல்கள் எல்லாம் பேசுகின்றன. பணுவல், பணுவல் என்று சொன்னால் நூல்கள், நல்ல நூல்கள், உயர்ந்த நூல்கள் எதை பற்றி பேசுகின்றன என்று சொன்னால், இப்படிப்பட்ட நீத்தார்களை பற்றி, இப்படிப்பட்ட நல்ல துறவிகளை பற்றி பேசுகின்றது. அப்போ இங்கே துறவி எதை துறைகிறார் என்று சொன்னால், தீயான எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்றார், கெட்டதையெல்லாம் விட்டுவிடுகின்றார், நல்லதை ஒன்றை கூட விடாமல், அந்த நல்ல ஒழுக்கத்தை ஒன்றை கூட கைவிடாமல் அதை மட்டும் சிறப்பாக பின்பற்றக்கூடியவர் தான் ஒரு துறவி, ஒரு நீத்தார். அவருடைய பெருமையை தான் நம்முடைய நூல்கள் எல்லாம் சிறப்பாக சொல்கின்றன என்று முதல் குறளில் அந்த நீத்தாருடைய சிறப்பை சொல்கின்றார். நன்றி. அடுத்த குறளை நாளை காண்போம்.
1: This is Playback Singer MM Manasi. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. Do not smoke. Smoking causes cancer.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: of us use air conditioners in our daily lives? Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This CFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and what not. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: ஒபிசிட்டி, ஓவர்வெயிட், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதனால நிறைய பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்காக வருது. 20-40 வயசுக்குள்ளார எத்தனையோ பேர் ஹெல்த் ப்ராப்ளம்னால இறந்தே கூட போறாங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் பிருந்தா உங்களோட பேசிட்டு இருக்கேன். அண்ட் இப்ப நம்ம கூட மிஸ்டர் செந்தில் எஸ் கம்யூனிட்டி ஜும்பா ஃபிட்னஸ் கிளாஸ்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்காரு. அவரோட சேர்ந்து விஜய் அண்ட் ஆர்ஜே ரம்யாவும் நம்மளோட இருக்காங்க. இவங்க ஒரு எம்ஓபி அலுமினேங்கிற சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமை. இப்போ அவங்க வெயிட் லிப்டிங் அண்ட் மற்ற ஃபிட்னஸ் ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அண்ட் நிறைய யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல கூட அவங்களோட வீடியோஸ் அண்ட் அவங்களோட கருத்தை கூட முன்வைக்கிறாங்க. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி போனா நமக்கும் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க அவங்களோட நேர்காணல கேட்போம். சார் அண்ட் ரம்யா மேம், வாட் இஸ் ஜும்பா பேசிக்கலி?
1: ஜும்பா இஸ் a latin inspired dance fitness. ஸோ ஒரு நாலு பேசிக் ரிதம்ஸ் இருக்குது, இதில் மிராங்கே, ரெகட்டன், கும்பியா, சால்சான்னு அப்புறம் நிறைய ஜானர்ஸ் இருக்கு. தி டேக் லைன் ஆஃப் ஜும்பா இஸ் வாட் மேக்ஸ் இட் ஸ்பெஷல், டிச் த ஒர்க் அவுட் ஜாயின் த பார்ட்டி. நம்ம இது சொல்லும் போது ரம்யா கோச்சுப்பாங்க, டிச் த ஒர்க் அவுட் ஜாயின் த பார்ட்டி. பேசிக்கலி ஜும்பா இஸ் ஒன் யூனிக் திங் which broke the idea of people in the minds of people saying or workout and sonna kashtapattu pandrathu abindra and vishayatha break pananundrathukaga they gave the tagline and I think they behave like that. It's like a party.
2: My opinion, Zumba is in one word, if I have to say, a fun way of working out. My journey in fitness started from MOP. I started running on the treadmill for 3 hours. I did all the craziest, weirdest diets in the world. I did yoga, aerobics. Nothing gave me results. But then when I started understanding my body, I realized enakku na cardio pananum, I have to also do weight training. Only then it works for me. So for cardio, I realized that doing 1 hour, 1.5 hours, just running on the treadmill, it doesn't go anywhere. And it just makes you tired and it feels monotonous day by day. So I resorted to Zumba. Zumba is this great way of doing the cardio. In 1 hour, you work out so much. I think, Sendhil, if you really do it intensely, we'll burn about some 500, 600 calories,
1: more
2: no?
1: More than that.
2: Much more than that.
3: In a day.
2: In an hour.
3: Okay.
2: In an hour of Zumba, you won't realize just now whatever activity we did, we would have easily done 700, 800 calories.
1: Yes.
2: But you won't realize it, which is the best part about Zumba. Zumba for cardio is a great, great, great workout.
3: Okay. So health, I mean food, அதெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. So how is fitness and health related?
1: In my understanding, I am a dance fitness guy. I am a Zumba and a Boko educational specialist and all of that. But இதெல்லாமே இது ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு சேனலுக்குள்ளே வந்துடுது. All of this put together is just 25% of effect. If you want to lose weight or if you want to gain weight, all of it, 25% தான் எக்ஸசைஸ் ஓட டெரிவேட்டிவ். 75% கம்ஸ் ஃப்ரம் டயட். டயட்னு சொன்னால் தேர் இஸ் ஆல்வேஸ் அ மித் தட் இஃப் யூ ஈட் லெஸ் யூ வெயிட் கம்ஸ் டவுன், விச் இஸ் ராங். இட்ஸ் அபவுட் டேக்கிங் தி ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட் அட் த ரைட் கைண்ட் ஆஃப் டைம். அண்ட் ஈச் பாடி இஸ் யூனிக், ஸோ யூ ப்ராப்ளி நீட் டு ஃபிகர் அவுட் லைக் ஹவு ரம்யா சேஸ் ஷி அண்டர்ஸ்டுட் ஹர் பாடிஸ் பிஹேவியர் அதுக்கேற்ற மாதிரி. So 75% diet, 25% workout. It cannot be a common diet for all of us. Because your body is unique, you need to treat it in a unique way when it comes to the diet part. Exercise, yes. Do your diets properly, come to us for exercise, and you are sorted for the results that you want.
3: Your take on this?
2: My take on this is I completely agree what Sendhil says. It's not like some of the doubts which were asked while I was doing the activity outside. I want to reduce on my abs, I want flat abs. All that is just not possible. Everybody has problem areas. And some people also, hereditarily, they have problem areas. Some people, they say, till the age of 18, you look a little bubbly because of your baby fat, puppy fat, which naturally goes off after you become an adult, after 18. For some, it's the other way. They're very, very thin. They need to put on weight. So it's very important to understand what works for you, what is your body type. And for that, you need to go to a dietitian and sit down with them. I might do a diet which may work great for me, but not for you at all. So you need to understand first and also find out the kind of workout for you. Here, the Zumba's role is not about just a workout. It's an adrenaline rush. There have been many days in my life when I was very, one of those bad days, you know, not so happy days of which all of us go through. I would just forget everything when I enter Zumba class, because that music and that whole energy, you see so much of enthusiasm and people dancing around you, that sort of elevates you. So fitness and health is, in my opinion, not just about how you look exterior, but also interior, to your mind, to your holistic well-being, to reduce your stress. And everybody today suffers because of stress. It is related to cardiovascular diseases and it goes into excessive disorders. For all of that, this is the best solution.
3: So ipo exercise appadina either gymming pandranga or walking poranga, then they do jogging. And on the other hand, there is Zumba, then there are some kind of dance, as you mentioned earlier. So idu rendathukuma every difference, like walking and jogging panna enna mari or result, then Zumba or other dance panna enna mari or result.
1: Rendu vishayam. First, then walking and jogging, you need to be a completely self motivated person for to do it yourself. If you have to get up from your bed at 5 o'clock in the morning, whatever time suits you, you need to be self motivated for you to go. And that motivation can die in a minute, in probably 5 minutes, in 10 minutes. You decide to go for a walk or a jog, so something lets you down and you come back. But it doesn't work like that in a Zumba class. It doesn't work like that in any group fitness class. So you just have to carry yourself. That's what I tell my clients. Carry yourself, because the instructor, the music and the fun and the fitness component, all of it is mixed together in a right package, and it takes over you completely, no matter.

0: how your mindset is, how your motivation levels are. We, from the warm-up till the cool down, we take it over. That's the job of an instructor. So the monopolized effect, there is, if there is a slight possibility while you jog or walk, is completely not there when it comes to Zumba. Also, another thing is, yes, the variety in terms of intensity when you walk. You can walk fast, you can walk slow. A lot of people go with the music. They have a 130 BPM, which is generally recommended for you to walk or jog with. So they go with that. You can work on the intensity. But Zumba, the program itself, or any dance fitness, most of the dance fitness programs for now, is an interval training. There are certain songs which is really, really fast. And when the instructor is jumping so fast, when the people around you are moving so fast, there's no way that you can be slow. So we take care of the interval training also. So konja extra va burn pandrathukku vaipugal inge jaasti. And Zumba, any dance fitness form, because you have, when the form, when you find the song is fast, you have to move fast. Walking la appadi illaye oru vegamana paattu kettittu slow ah kuda nadakkalame. One plus or workout nu theriyama manasa vandu appadi alaga kondu poradhukku da inda dance fitness forms. So that way, there is an interval training which is taken care. There is a monopolized effect which is killed here. And there's a fun element because it's done in a group. You enjoy anything which is done in a group. Today we had a fantastic session, not because I was dancing or Jamya was doing a great job. Also because we had a fantastic group which is doing a great job. And we all enjoy being in a group. And a lot of people socialize and take this as an excuse to come to class and socialize also. So, நிறைய விஷயங்கள் அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ப்ராப்பராக ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனுக்கு பண்ணக்கூடிய வேலைகள். இது வந்து மோட்டிவேஷன்லாம் இல்லை, நான் சும்மா அடி போய் போனால் போதும், அங்கேருந்து வி வில் டேக் ஓவர் அப்படி மாதிரி.
1: ஓகே ரம்யா மேம், நீங்கள் இப்போ வந்து வெயிட் லிஃப்டிங்லாம் வந்து நீங்கள் ரொம்ப விகரஸாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி வாட் கிவ் யூ த ஸ்டார்ட் ஃபார் த ஃபார் டூயிங் சம் சீரியஸ் ஃபிட்னஸ் to undertake any serious fitness training or something like that?
2: It started long time back, but எனக்கு வந்து what worked for me அப்படிங்கிறது functional fitness தான், which I realized 3 years before. ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற பாடி வெயிட் வச்சும், கொஞ்சம் எக்ஸ்டீரியராக உள்ள ஒரு சில விஷயங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சும், ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நம்ம பண்ணுற ஒரு ஒர்க் அவுட். இட்ஸ் வெரி இன்டென்ஸ். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற ஆவரேஜ் டைம் வில் பி ஒன்லி அபவுட் 22 to 27 minutes. அதுக்குள்ளே எவ்வளோ ரவுண்ட்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ அக்ரெசிவாக பண்ணுறோம், அண்ட் இட்ஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி. பர்பீஸ்ன்னு ஒன்று பண்ணுவோம், அப்புறம் வந்து பாக்ஸ் போட்டு வீல் ஜம்ப் கால் பாக்ஸ் ஜம்ப்ஸ் ஆர் புஷ்அப்ஸ் டெட் லிஃப்ட்ஸ், ஆல் ஆஃப் திஸ் ஒர்க்ஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் பாடி. அண்ட் திஸ் இஸ் போத் என்டியூரன்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ரென்த் போத் புட் டுகெதர். So, நீங்க ஒரு 21 minutes workout பண்ணுவீங்க, அதுல யூ கேன் அச்சீவ் போத் என்டியூரன்ஸ், ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ்மெண்ட், எவ்ரி திங் டுகெதர். திஸ் வென் ஐ ஸ்டார்டட் டூயிங், ஐ வாஸ் குட் அட் இட். So then my trainer, Ms. Jyotsna John, who runs this place called Unit, she said, you should start doing powerlifting. And just like any other average woman, na vandu ayyo namba weights la bayangaram thookinona nammoda odambu posture la maariduma, namba vandu oru paiya mari aiduvom, namakku vandu arms la bayangaram vandrom, அப்புறம் நமக்கு வந்து பிரெக்னென்ட் ஆக முடியாது, இப்படி ஜென்ரலா எல்லாரும் சொல்ற அதே விஷயங்கள், அந்த டவுட்ஸ் எனக்கும் வந்துச்சு. பட் ஷீ கிளாரிஃபைட், ஷீ கேவ் மீ சயின்டிஃபிகலி ஹவ் தட் இஸ் ஆல் நாட் பாசிபிள். அண்ட் நவ் ஐ எம் டெல்லிங் யூ, ஐ ஹவ் பீன் டூயிங் திஸ் பவர் லிஃப்டிங் ஃபார் 1 year, 1.5 years நவ். நான் நீங்க நடந்த காலில் பாத்தீங்க, நான் பையன் மாதிரி நடக்கிறேன்னா இல்ல என் பாஸ்டர் ஒரு பையன் மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, நம்ம வெயிட் தூக்கினோம்னா நம்மளும் வந்து ஒரு பயங்கர கர்ணமல்லேஸ்வரி மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னா. அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, இட்ஸ் இம்பாசிபிள். டெஸ்டோஸ்டெரோன் அப்படின்ற விஷயம் வந்து ஒன்லி ஃபார் கைஸ் வி ஹேவ், அது இருந்தாதான் யூ கேன் டூ ஆல் தட். ஃபார் அ கேர்ள் டு அச்சீவ் தட், ஷீ நீட்ஸ் டு டேக் எக்ஸ்டீரியர்லி சப்ளிமெண்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், அதெல்லாம் அது பண்ணி எனக்கு அப்படி ஆகணும்ன்ற உடம்ப நான் அப்படி ஆக்கிக்கலாம். பட் நேச்சுரலா எனக்கு அது நடக்காது, அது ரொம்ப கஷ்டம். பவர் லிஃப்டிங் நான் வந்து கொஞ்சம் வெயிட் தூக்கினேன், உடனே என் ஜிம்ல இருக்கிறவங்க என் ஒர்க் அவுட் பிளேஸ் எல்லாரும் வாவ் அப்படின்னாங்க. தட் கேவ் மீ அன் அட்ரினலின் ரஷ், இன்னும் புஷ் பண்ண, இன்னும் புஷ் பண்ண. ஸோ என்னோட ஏஜ், என்னோட வெயிட்டுக்கு நான் இப்போ தூக்குற ஒரு டெட் லிஃப்ட், இப்போ லெட்ஸ் சே ஐ எம் எக்ஸ் கேஜிஸ், ஐ எம் டூயிங் எக்ஸ் பிளஸ் 5 kgs அஸ் மை டெட் லிஃப்ட், விச் இஸ் அபவ் மை பாடி வெயிட், விச் இஸ் வெரி வெரி கிரேட் ஃபீல் ஃபார் மீ. எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் வெரி செக்யூர்ட், கான்ஃபிடென்ட், இண்டிபெண்ட். இப்போ பொண்ணுங்க அப்படின்னா இவ்வளோதான் பண்ண முடியும்ன்ற ஒரு மித்தை வந்து பிரேக் பண்ற ஒரு கிரேட் ஃபீல் நமக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் வாட் மேட் மீ ஃபீல் வெரி வெரி எக்ஸிலரேட்டிங் இன் த மைண்ட். அண்ட் ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் இட் டு த வேர்ல்ட் தட் யூ நோ ஆல் டு தெர் ஆர் சோ மெனி விமன், ஐவ் ஹர்ட் ஆஃப் சோ மெனி ஸ்டோரிஸ், நவ் ஐ ஒர்க் இன் த ரேடியோ இண்டஸ்ட்ரி, ஐம் ஏபிள் டு கனெக்ட் டு பீப்புள். ஸோ தே டெல் மீ ஆல் த ஹோம் மேக்கர்ஸ் ஆகட்டும், இல்லை இண்டிபெண்ட் விமன் ஹூ ஆர் ஒர்க்கிங், தெர் இஸ் அ பிட் ஆஃப் சேட்னஸ் இன் எவ்ரிபடி இஸ் லைஃப், அண்ட் வி டோன்ட் நோ ஹவு டு இன்வெஸ்ட் தோஸ் ஃபீலிங்ஸ். we might be having some arrogant argument at home with one of our family members, or our work is not going well, or personally we don't feel so good about ourselves. இது எல்லாத்தையும் போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு, சேனலைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கணும், ஒரு ஹெல்தி ஹேபிட் எடுத்துக்கணும். அண்ட் வி ஷுட் ஸ்டார்ட் இட் டுடே. இட்ஸ் நோ பாயிண்ட் ரிக்ரெட்டிங் ஆஃப்டர் 10 இயர்ஸ் நம்ம இதை பண்ணலையேன்ட்டு, ஒரு நமக்கு டாக்டர் போய் ஒரு ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் முடிச்ச உடனே வந்து சாரி உங்களுக்கு வந்து லங்ல ஏதோ பிரச்சனை, ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை அப்படிங்கும் போது அப்ப நம்ம ரியலைஸ் பண்றது டூ லேட். இட் ஷுட் ஸ்டார்ட் அட் திஸ் பாயிண்ட். இட் ஷுட் பி பார்ட் ஆஃப் யுவர் சிஸ்டம், லைக் பிரஷிங் யுவர் டீத், லைக் கோயிங் அண்ட் டேக்கிங் அ ஷவர். So that's why I did power lifting. It gave me great results. And now I want to tell people out there that do it.
3: So you have started many yes. channels and yes. Instagram la nare videos. And
2: Instagram,
3: all.
2: Yeah, I run this YouTube channel called Stay Fit with Ramya. Stay Fit with Ramya is basically namba veetukulliye endha oru gymukkum pogama irukkira andha confined space la oru mat irundha podum em body weight vachi na enala exercise pannalam and achieve my results. Adukana videos. So I started with cardio workouts. Now I have channelized it towards, you know, a particular body weight achievement, a target goal achievement. And from next month onwards, I'm going to start lifestyle, makeup, healthcare, skin regime, hair care regime, all of that in one package. It's going to include celebrity workouts, everything. So I think we are just doing well with that.
3: All the best for
2: thank you. Thank you.
1: And ஒரு பேசிக் டயட் அப்படின்னா அந்த டயட்ல என்னெல்லாம் வந்து கம்ப்ரைஸ் ஆயிருக்கணும், என்னெல்லாம் இருக்கணும் அந்த டயட்ல, ஒரு பேசிக் டயட்
0: எல்லாமே இருக்கணும். ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், சின்ன ட்வீக்கிங் எல்லாம் பண்ணாலே முடிஞ்சது. இஃப் யூ ஆர் சம்படி ஹூ ஹேஸ் அ டீ ஆர் அ காஃபி, கன்வெர்ட் தட் டு அ கிரீன் டீ. இஃப் யூ ஹேவ் அன் இஃப் யூ கனாட் லிவ் விதவுட் அ சாக்லேட், ப்ராப்லி கோ ஃபார் அ டார்க் சாக்லேட். இது மாதிரி சின்ன சின்ன ட்வீக்கிங்ஸ். 6 மீல் எடுக்கணும் ஒரு நாளைக்கு. Everybody thinks 6 meals.
1: In a gap of?
0: Probably 3 hours, 4 hours. And a lot of people think that if they skip the number of meals or they skip the quantity of that they're eating, it will be directly proportional to the weight loss, which is in fact inversely proportional. It doesn't work like that. Why do we call breakfast a breakfast? Because you want to break it fast. You're not eating from the time you go to your bed till the time you wake up. So your body's not been getting any food for those many hours that you slept. Let's say for example 8 hours, 9 hours, and that means you need to break that fast. So nalla sumptuous breakfast eduthu, then probably about 11:30, 12 you eat something else again, 2:33 something else again, 5 o'clock something else again, 7:30 something else again, that is over.
1: Okay, in the kutti kutti snack alla irukla, we should avoid that, or like we can reduce the quantity?
0: It depends on the snack that you have. இப்போ பிஸ்தா சாப்பிட்றோம் இல்லை நட்ஸ் சாப்பிட்றோம்னா பிரச்சனையே கிடையாது. ஃப்ரூட்ஸ் நோ ப்ராப்ளம். பட் இது மாதிரி சிக்கி சாப்பிட்றோம்னா நோ ப்ராப்ளம். என்ன ஸ்நாக்குன்னு, இஃப் யூ கால் பர்கர் அ ஸ்நாக், தட்ஸ் ஸ்ட்ரிக்ட் நோ நோ.
2: பொட்டேட்டோ சிப்ஸ்
0: இஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ நோ.
2: யூ கேன் சமோசா,
0: யூ கேன் கிவ் இட் வித் லவ் டு சம்படி ஹூ யூ வாண்ட் டு
2: கில்,
0: ப்ராபபிலி யூ வாண்ட் டு லுக் தம், மேக் தம் லுக் எ லிட்டில் மோர் பிகர்.
1: ஓகே, ஒரு ஸ்டார்டர்ஸ்க்கு ஜும்பா ஆரம்பிக்கும் போது வாட் டைமிங் தே ஹேவ் டு ஸ்டார்ட் இட் வித், அண்ட் கிராஜுவலா அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்?
0: டெக்னிக்கலி எனக்குமே கொஞ்சம் ஐ ஹேட் ப்ராப்ளம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டான்சிங் ஃபார் அன் அவர் வென் வி ஸ்டார்ட் இட். ஐ எம் ஆல் பிஃபோர் ஐ காட் இன் டு ஜும்பா ஐ வாஸ் அ பெர்ஃபார்மர் கோரியோகிராஃபர். ஸோ ஒரு 7 to 10 minutes நறுக்கு நாடிடுவோம். ஆனால் ஜும்பாவில் அது கஷ்டம், 1 மணி நேரம் ஆடணும். And you have to be at your 200% best for you to extract 100% out of your clients. So it's not like if you want a Ramya to come and she's already fit, but if you want 100% out of her, then you have to be at your 200% best. So andalukku endurance thayar aganum. It will happen by practice. One. Second is, there are days when a lot of people come and say oru bayangaramaa iniki kalakkanum pa iniki nalla pannanum nenikkum bodhu, it may not have resulted in the same way that you thought. That's when people give up. இன்னைக்கு கலக்கணும்னு வரும்போது கொஞ்சம் சுமாராக போயிருக்கலாம், இன்னைக்கு முடியலன்ற மாதிரி அந்த ஆயிருக்கலாம். இன் யோர் மைண்ட் யூ தாட் யூல் டூ அ கிரேட் ஜாப், பட் இட் டென்ட் கெட் அக்கம்ப்ளிஷ்ட் ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், ஃபார் வாட் எவர் ஜென்யூன் ரீசன்ஸ், பட் யூ ஷுட் கிவ் அப். ஒரு 5 நாள் 6 நாள் போயிட்டோம்னா இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். ரம்யா சொன்ன மாதிரி தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வி டூ விதவுட் எனி பிரேக். So like that, Monday achana, Wednesday achana, Friday achana, in the time. And there is no specific time. Zumba, I don't think, is a part of the regime where it says you'll have to do it at 6. And if you do Zumba at 6 in the morning, it gives you better results. If you do it at 3 in the evening, it gives you worse results. No. End of it is just the cardio workout. It's about how involved you are. Adhula tha, the makeup break is there. not technically too much with the timing. A morning workout is good, but still, if you don't have the time, it's better to do an evening Zumba class rather than missing on a workout. So, if to answer your question straight, there's no specific timing that is proposed for a Zumba.
1: Okay. Ipo Zumba aadradhukku munadi, you can have a full meal like that. I mean, the food before and after.
0: Full meal saapidakoodadhu kandipa.
2: Unlimited.
0: You cannot definitely have a full
1: because
0: meal.
1: Because that is a mistake many of them do. Adha, before and after, what kind of food you have to take?
0: Kandipa full meal before illa after illa. You should also not come empty stomach. That gives you a lot of trouble. Or mild or headache varadhukku kuda chances irukku. Kandipa irukkakoodadhu. Before a workout, a fruit helps. If you've had, let's say your Zumba class is at 10 in the morning, you probably had a breakfast, a limited breakfast at, let's say, 7:38. And before your workout, a fruit is advisable. After your workout, have some protein. So before workout is a fruit and after workout is a protein. Protein, there's a slight chance for muscle loss. And to avoid that, you need a protein intake. And protein saapidumbodhu, the mild ailments, workout injuries, konjam stress and strain panni, if you're late for a class, if you miss the starting warm-up, there is a way that you do a Zumba class. Even if it's fun, even if it looks like a party, there's a way you need to do things. அது சரியா பண்ணாதபோது ஸ்லைட் இன்ஜுரிஸ்க்கெல்லாம் சான்ஸே கொடுக்காம கரெக்டாக பண்ண வேண்டிய விதத்தில் பண்ணிட்டு ப்ரோட்டீன் இன்டேக் இஸ் அ மஸ்ட். இட்ஸ் அ மஸ்ட். இட் குட் பி த்ரூ அ ஃபுட் ஆர் அ நான் சைட் எஃபெக்ட் ஹேவிங் சப்ளிமெண்ட்.
1: சே லைக் நட்ஸ் அந்த மாதிரி.
0: எஸ், வே ப்ரோட்டீனே சாப்பிடலாம். யூ கேன் ஹேவ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கேரி அ ஷேக்கர் அண்ட் அ வே ப்ரோட்டீன். தட்ஸ் ஃபைன்.
1: ஓகே. இப்போ நிறைய மித்தெல்லாம் இருக்குல்ல. சே லைக் இப்போ எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சுனா யூ ஹாவ் டு கண்டினியூ இட் டில் த எண்ட், ஆர் எல்ஸ் இஃப் யூ ஸ்டாப் இன் த மிடில் தென் யூ வில் புட் ஆன் வெயிட், சம்திங் லைக் தட். ஸோ வாட் டு யூ டெல் ஃபார் தட்?
0: இஸ் இட் ட்ரூ ஆர் நோ? யா, பிஃபோர் வி கெட் இன்டு வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை டு வி ஹேவ் டு ஸ்டாப் இட். இட் நீட்ஸ் டு பிகம் அ கல்ச்சர். வி டோன்ட் ஸ்டாப் ஈட்டிங், வி டோன்ட் ஸ்டாப் ஸ்லீப்பிங். யா, தேர் ஆர் டைம்ஸ் வென் வி ஒர்க் ஹார்ட் அண்ட் வி மிஸ் த நம்பர் ஆஃப் அவர்ஸ் வி ஸ்லீப். We go a little erratic in the schedules of eating. So that's the lifestyle change somebody needs to bring. As a country, we should aim at that. The percentage of people who hit in the gyms are very, very less. And gone are the days if you think if you have to go and work out, it's going to give you a lot of pain. No. Even if it's a cardio like a Zumba thing that you're doing, or if it's a functional fitness like what Ramya is talking about, she tells she's able to lift more weights and she's never felt that, oh my god, do I have to do this? She's instead saying, after I do this, I only feel like wow, and that gets her back to the gym again. So there are motivational factors which are already there, and it's not about just going on a treadmill running for 45 minutes and do the same thing again tomorrow and do the same thing again day after tomorrow. No. Even if you come for a Zumba class, there are people who've been coming from a Zumba class for 5 years, 6 years. They never get bored of it. Why? Because there are new stuff which is coming all the time. There is an update in the program itself, so you don't have to update another program. So you just have to carry yourself. So I don't see a need why you need to stop and why you have to start thinking about, if I stop, what will happen to me? And when I come back, how is it going to be tough to me? It should be regular. When you're talking about a break, it could be probably 2 days, a week, where because it becomes inevitable because of your work schedule or some emergency or whatever. But we need to bounce back as early as possible. If the interval is less, then when you bounce back, it's not too much of an impact for you to catch up. If you're talking about, we didn't do anything for 2 years and we ate happily, I'm sure there can be no situation which will run you to avoid your gym for 2 years. And we avoided 2 years because we got busy, but we also avoided 2 years and we ate all that we wanted to eat. Then we blamed on, is it going to add fat? Of course. You know, it's like working. You probably don't want to go to work for a day or two. But nobody can say, I don't want to work for 2 years. It's like that. So I want to go one step ahead of your question saying, will it add weight if I stop? And is it going to be tough when I come back after a break? Let's go one step ahead and think, let's not take the break. And if it is inevitable, let's keep it short.
2: And most importantly, I'd like to add one point for the girls. There's no more better way for your skin than a workout. It's like a natural facial. I'm telling you, trust this. Those days when I work out and I come out of my gym, people ask me, your skin is glowing, it's so awesome. It's not that I've done anything. I'm a person who completely believes in natural therapy. It's only a

0: நீங்க வந்து யார் எந்த ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது எப்படி சூஸ் பண்றதுன்னு கேக்குறீங்கல்ல, யூ ஷுட் ஃபைண்ட் அவுட். இப்ப ஜூம்பா வந்து ஒரு 55 வயசு லேடி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆட முடியுமா அப்படின்னு கேட்டா கஷ்டம். அது வந்து ஒரு ஏஜ் குரூப் குள்ள இருக்கிறவங்க ஆடுறது இன்னும் ஈஸியர். நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல வரல, பட் ஷீ ஷுட் ஹவ் பீன் சம்படி ஹூ ஹட் பீன் ஒர்க்கிங் அவுட் ஃபார் அ லாங் டைம். திடீர்னு வந்து ஒரு ஜூம்பா கிளாஸ்ல இறக்கி விட்டு ஆடுங்க எல்லாரும் குதிங்க அப்படின்னு சொன்னா வந்து அவங்க கஷ்டம். சோ நம்மளோட ஏஜையும் வி ஷுட் டேக் இன் டு அஸ் அ ஃபேக்டர். வி ஏஜ், வி நீட் டு ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி. இப்ப நான் லிஃப்ட் பண்ற இந்த வெயிட்ஸ் வந்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நான் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டா தெரியல. ஏன் 10 வருஷம் கழிச்சு நான் பண்ணுவேனான்னு கேட்டா தெரியல. மை ஏஜ் இஸ் டெஃபினெட்லி அ பிக் ஃபேக்டர் விச் இஸ் ஹெல்பிங் மீ ரைட் நவ். நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட எயில்மெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரோட பாடிக்கும் வந்து எங்கேயாவது சில பிரச்சனைகள் இருக்கும், இன்ஜுரிஸ் இருக்கும், நீ ப்ராப்ளம் இருக்கும், பேக் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் கன்சிடரேஷன்ல வச்சுதான் யூ ஷுட் டூ யர் ஒர்க் அவுட். என்னோட அந்த ஸ்டே ஃபிட் வித் ரம்யா யூடியூப் வீடியோஸ்லயே அதனாலதான் ஐ ஹாவ் அ டிஸ்க்ளைமர் நோட் இன் த பிகினிங். ரம்யா சொல்றாங்கப்பா நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு கையை உடச்சிட்டு வந்து எங்க நீங்க அதுக்கு காரணம்னு என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்க போய் உங்க பிசிஷியனை பாருங்க, கன்சல்ட் பண்ணுங்க உங்களோட டாக்டரை, அவங்க இதெல்லாம் ஓகேன்னு சொன்னா அப்புறம் பண்ணுங்க. பிகாஸ் எவ்ரி பாடி டைப் ஒர்க்ஸ் டிஃபரெண்ட்லி. So you need to really have a customized thing when it comes to your diet, your fitness regime, what you do. வீட்ல ஏதோ நம்ம வந்து குமுதம்ல ஒரு ஸ்னிப்பெட்டா போடுற ஒரு விஷயத்தையோ இல்ல யூடியூப்ல நம்ம படிக்கிற ஒரு விஷயத்தையோ கூகுள்ல படிக்கிறதையோ நம்ம அப்படியே அப்ளை பண்றதுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப தப்பான விஷயம். We should not take our body for granted. Go consult the right person, a certified instructor. I am not certified. Sendhil is certified. Go consult that instructor, find out the regime from him or her and then do it. பணம் சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கறது, இதெல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து அதெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு நீண்ட ஆயுளுள்ள ஒரு வாழ்க்கையை ஹெல்த்தியா வாழ்றது, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நம்மளோட ஹெல்த். ஸோ ஐ திங்க் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் டுடே ரைட் நவ். போஸ்ட்போன் பண்ணாம நான் நாளைக்கு ஜிம்முக்கு ஜாயின் பண்றேன், நியூ இயர் ரெசல்யூஷன் போது நான் அடுத்த வருஷத்துல இருந்து டெய்லி ஜிம்முக்கு போறேன், இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ஃபிட்டா இருக்கணும், நம்ம தின்னா இருக்கணும், பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், இதெல்லாம் வந்து செகண்டரி. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிட்டா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி டேக் ஃபிட்னஸ் வெரி சீரியஸ்லி அஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், பிகாஸ் இட் ஹஸ் ஹெல்ப் மீ அண்ட் ட்ரஸ்ட் மீ, வாட் எவர் ஸ்டேட் ஆஃப் லைஃப் யூ ஆர் ரைட் நவ் you will see a change. This is me Ramya and you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
1: Okay, thanks for listening to whatever we had to say. Enna form of fitness arnalum paravala, probably anybody and everybody can start, and you should start with taking a glass of water every day in the morning. Adla aramiinga ungalku enna workout pidikidho andha workout ku ponga. There are so many designs, there are so many programs. ஜும்பாலே இப்போ 3 வயசுலேருந்து 7 வயசுக்கு ஒரு தனியாக ஒரு ஜும்பா ஒர்க் அவுட் இருக்கு, 8 வயசுலேருந்து 12 வயசுக்கு ஒர்க் அவுட் இருக்கு, 50 வயசுக்கு மேலே ஒர்க் அவுட் இருக்கு. லைக் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் ஐ வாண்ட் ரீஐட்டரேட் வாட் வாட் ரம்யா சேட் இஸ் ப்ளீஸ் ட்ரீட் யுவர் பாடி இஸ் யூனிக் பிகாஸ் இட் இஸ் யூனிக் அண்ட் கோ ஃபிகர் அவுட் தி ரைட் ஒர்க் அவுட் ஃபார் யூ விச் வில் கீப் யூ டூயிங் தட் ஃபார் லாங். மை நேம் இஸ் செந்தில், ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர். யூ லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. Our radio, our community, our pride. On behalf of West community, we like to thank MOP for having us in this show. So it was fantastic doing the workout with all of you people, and it's fantastic talking to all of you. My contact number is 9840018384 9841001430, and if you want to find where we do classes, simple, go to www.scommunity.in and tag the instructor tab and you find our schedules. We are almost there across the city, so catch us somewhere. Thank you.
2: இவ்வளவு நேரம் நம்ம கூட செந்தில் சாரும் ரம்யா மேமும் அவங்களோட கருத்துக்களை முன் வச்சாங்க. அவங்க கொடுத்த டிப்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நம்மளும் நம்ம உடலுக்கு என்ன வகையான உடல் பயிற்சி சரியானதா இருக்குமோ அதை செஞ்சு நம்மளும் பயனடையலாம். நான் உங்க பிருந்தா உங்கள்ட்ட இருந்து விடை பெறுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
1: You are listening to MOP Vaishnav.

0: tuned. Stay tuned. Stay tuned. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம தலைப்பு தினசரி வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களும் அதன் பின் இருக்கும் விஞ்ஞான பூர்வமான அர்த்தங்களும். விஜயான்னு ஒரு பொண்ணு, அவளோட வாழ்க்கை சம்பவங்கள், குழந்தை பருவத்திலிருந்து கல்யாணம் வரை விடை தெரியாத பல கேள்விகள். விஜயாவின் ஒளிச்சித்திரம் உங்கள் பிரதிபலிப்பு. கேளுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். காட்சி ஒன்று. வழக்கமான ஒரு மாலை நேரத்தில் அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையே ஒரு உரையாடல்.
1: விஜயா, தட்டு கொண்டு வாமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு.
2: வந்துட்டேமா.
0: விஜயா தொலைக்காட்சி பெட்டிக்கு அருகே உள்ள நாற்காலியில் உட்கார்ந்தாள்.
1: விஜயா, எத்தனை தடவை சொல்றது தரையில தான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு?
2: ஏன் மாதிரி படுத்துற, இப்ப சேர்ல உட்கார்ந்ததான் என்ன?
1: விஜயா, எதிர்த்து பேசாத, பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்.
3: நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் ஒன்று இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லணும்னா சிறுகுடல் பெருக்குடல் சொல்லலாம். நீங்கள் இப்படி உக்காடுறது கீழே உக்காடுறப்போ அது லூஸ் ஆகாமல் ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிக்கும். கரெக்டாக இந்த மண்ணில் கரெக்டாக அது ஃபிட் ஆகிடும். தொலை தொலைன்னு விழாது கீழே. ஓகேவா, அந்த லூஸ் ஆகாது. செகண்டு, பிளட் சர்க்குலேஷன்ஸ் கம்மியாகிடும், அப்பர் ஏரியாவில் அதிகமாகிடும். ஓகே, உங்களுக்கு சாப்பிட்றப்போ டைஜஷன் ப்ராப்பராக இம்ப்ரூவ் ஆகணும்னா உங்கள் காலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போயிடுச்சுன்னா இங்கே ஒர்க்கு கம்மியாகிடும். ரெண்டாவது, இங்கே உட்கார கம்பேர்றப்போ நம்ம வயிறு முட்டை சாப்பிட மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட முடியும். அதே லூஸாக இருந்தால் இப்போ இருக்கிற ஃபீமேலுக்கு அந்த மாதிரி ரெகுலராக அப்படி சாப்பிட்டோம்னா வயிறு தொங்க ஆரம்பிச்சிடும் கீழே. ஃபுல்லாக சாப்பிட்டாங்கண்ணா, பட் கான்ஷியஸாக கல்யாணம் வரைக்கும் எப்படியோ அதை மெயின்டைன் பண்ணணும்னு ட்ரை பண்ணி காய போட்டு அப்படி சாப்பிடுவாங்க. பட் இதே ப்ராக்டிஸை கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணப்போ எந்த ஃபீமேலுக்கும் போய் பாருங்கள், வயிறு தொங்க ஆரம்பிச்சிடும், ப்ளூட் ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஸோ இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு ப்ராசஸ், ப்ளஸ் உங்கள் ஃபுட்டோட கெப்பாசிட்டியை பேலன்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ். ஸோ பிளட் சர்க்குலேஷன் அதுவும் கட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கு மேலே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு லிமிட்டடாக அதுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணும், என்ன தோணுமோ அது கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு அது இருக்கும். வைப்ரேஷன் கண்டிப்பாக அதுவும் சான்சஸ் இருக்குது, ஏன்னா ஏர்த்தோட எவ்வளோக்கு எவ்வளோ கீழே உட்காந்து உட்காரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கனெக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே ரொம்ப டேரெக்டாக உட்காரக்கூடாது, கீழே ஒரு துணி போட்டு உட்காரணும், ஏன்னா அந்த டெம்பரேச்சர் லெவல் வேறு இருக்கும், அது டேரெக்டாக பாடியில் இம்பாக்ட் ஆகக்கூடாது. இப்போ கீழே உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய பாடி, உங்கள் வயிறு ப்ளூட் ஆகி கொஞ்சம் அசிங்கமாக வெளியில் தள்ளிட்டு இருக்கிறதெல்லாம் நின்றுடும். கண்டிப்பாக அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே சஸ்டெயின் பண்ணணும். அதே மீறி கண்டது சாப்பிட்றவங்க இருக்காங்க, அது வேறு விஷயம். கரையில் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்ல பாடியே அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்டென்சிட்டி முதல்ல அது கரெக்டாக கட் பண்ணிக்கும். ஸோ என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம், பட் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் சொல்ல, நம்மளோட பாடி ஒரு போர்ஷன் டைஜஸ்ட் ஆகி தான் இருக்கும், அந்த போர்ஷனுக்கும் நமக்கும் டிஸ்கனெக்ட் ஆகும், இது அது கனெக்ட் பண்ணி கொடுக்கும். இல்லைனா கீழே அந்த மோஷன் பார்த்துக்கும் இந்த ஃபுட்டுக்கும் டைரெக்டாகவே லிங்க் ஆகிற மாதிரி ஆகிடும். அது டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷன் வில் ஹெல்ப் தட். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டு அங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராஃபிட்டை முதல்ல எடுத்துகிட்டு பார்க்கும், ப்ளஸ் இந்த டைஜஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணால் அதை பார்த்துக்கும். அதான் ரீசன். ஸோ மேபி நம்ம ஆளுங்க வந்து அவங்களுக்கு சொன்னாங்கன்றதுக்காக சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, என்ன எங்கே கேப் வருதுன்னா அதனோட சயின்ஸ் தெரியாமல் சொல்கிறதுனால நமக்கு எடுத்துக்கிறதுல என்ன பெரிய லாஸ்னால், உங்கள் மூலமாக அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பெரிய லாஸாக மாறிடுது. நீங்களே முக்கவாசி விட்டுட்டீங்க, அடுத்தது மிச்சம் மீதியும் போயிடும். ஸோ இப்போ இருக்கிறது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ டேப்லெட்ஸ் பற்றின தெரியாமல் விஷயங்கள் இருந்ததோ, இப்போ டேப்லெட்ஸ் இல்லாத லைஃபே இல்லாத மாதிரி இருக்குது. ஃப்ரம் த கிட் ஆன்வர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்போல்லாம் அப்படி கிடையாது, ஏன்னா எல்லாமே இந்த சிஸ்டம்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறப்போ உங்கள் பாடியில் நேச்சுரலாக கிடச்சிருச்சு, இந்த மாதிரி ஆகுறது இல்லை. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுட்டுக்கு ரெஸ்பெக்ட்னு கூட ஒன்று இருக்குது, அது நாம மாறப்போகிற ஒரு தாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதுவாக மாறிடுவீங்க, அதனால அந்த கான்ஷியஸும் அதுக்கும் மரியாதை கொடுக்கும். ஸோ மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை அது போகும் இல்லை, அது மரியாதை அது வேலை செய்யும், உங்களுக்கு அந்த மரியாதை ஒன்று இருக்கும். அந்த ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் என்ன ஃபுட்டு என்ன ஸ்டேட்டஸில், கெட்டு போன ஃபுட்டு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, கெட்டு போன ஃபுட்டு சாப்பிட்டா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. மசாலாவும் ஒரு வைப்ரேட்டிவ் இல்லாத ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வில் பிகம் த பார்ட் ஆஃப் தட். விஷ் டு ஈட் விஷ் டு அவாய்டுன்னு உன்னோட ஜெனட்டிக்கில் இன்பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஜெனட்டிக்கில் இன்பில்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம பாடி அக்செப்ட் பண்ணோம். சரி, இதே நாய்க்கு எடுத்துகிட்டு போய் வைக்கலாம், பழத்தை வச்சா அது தூரம் போகும், அதே மீட் வச்சா கிட்ட வரும், அது சென்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நம்ம சலைவாவில் ரெண்டு டைப் இருக்குது, தமிழில் சொல்லணும்னா காரத்தன்மை அமிலத்தன்மை, இங்கிலீஷில் சொல்லணும்னா அசிடிக் ஆல்கலைன். ஸோ அனிமல்ஸ்க்கு இருக்கிறது அசிடிக். கெட்டு போன மாமிசமாக இருந்தாலும் அது வேட்டையாடி அது போய் கெட்டு போயிருந்தா கூட அதை சாப்பிட்டா கூட அது உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். நம்மளது ஆல்கலைன். ஆல்கலைன்னா நம்ம பல்லெல்லாம் ஈவனாக இருக்கும். இப்போ நீ ஆடு எடுத்துக்கோ, மாடு எடுத்துக்கோ, அந்த பல்லெல்லாம் போய் பாரு, ஈவனாக இருக்கும். ஸோ அதுங்களுக்கு நேச்சராக அதுங்களுக்கு அடித்து சாப்பிட்ற தன்மை இருக்குது.
0: காட்சி இரண்டு. கல்லூரி வளாகத்தில் விஜயாவுக்கும் அவள் தோழிக்கும் நடுவே ஒரு உரையாடல்.
4: கேன்டீன்ல புதுசா ஒரு மெனு ரிலீஸ் பண்ணிருக்காங்களே, பாத்தியா?
5: பார்த்தேன். ஆனா என்ன பிரயோஜனம், சாப்பிட முடியாதே.
4: ஏன்? கியூகி பஜுஷன்.
5: என்னது? ஃபாஸ்டிங் டி விரதம். அதான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல அப்போ.
4: எனக்கு இந்த ஃபாஸ்டிங் பண்ற கான்செப்டே புரியல. நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா.
5: இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும், என்னன்னு தான் தெரியல.
3: இந்த 9 day ஃபாஸ்டிங்ன்றது, நீங்கள் ஃபாஸ்டிங்ன்றது எல்லாமே வந்து கான்செப்ஷன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கூகுளில் ஃபாஸ்டிங் பெனிஃபிட்ஸ் போய் பாருங்கள். கொச்சம் இருக்கும். இங்கே இல்லை, நீங்கள் எப்பவுமே வெஸ்டர்ன் தானே நம்புறீங்க, உங்கள் வெஸ்டர்ன் சைட்ஸ்லேயே பாருங்கள். ஃபாஸ்டிங்னால என்ன ஆகும் அப்படின்னா, பாடி வில் கெட் கம்ப்ளீட்லி ரெஸ்ட். அண்ட் அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் பாடியில் இருக்கிற பிளட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டிங்னா அவங்க கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க, அவங்களோட ஃபுட்டில் சேஞ்சஸ் இருக்கும். மேபி இந்த டைமிங்ல இந்த டைமிங், இல்லை தே வில் டேக் எ லிக்விட் டயட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேள்வி கேட்டுங்களோ, முதல்ல அவங்க ஃபாஸ்டிங்னா என்ன பண்ணுறாங்க 9 days தெரியுமா? சி, 6 மணிலேருந்து 6 மணி தண்ணி குடிப்பாங்கன்னா அவங்க 9 நாள் சாப்பிடாம இல்லை, கரெக்டா? டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நத்திங். ரெண்டாவது, ஃபாஸ்டிங்னா கேப் கொடுக்குறாங்க. ஓகே, நான் 5 வேளை நீங்கள் சாப்பிடுன்னு சொன்னால் உங்கள் வயிறு எப்படி திட்டம்னு உங்களுக்கே தெரியும், திம்முன்னு ஆகிடும் இல்லையா? உங்கள் பாடியில் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அதுக்கான விஷயங்கள் இருக்கும். இது அவங்க கிடையாது, நம்ம கல்ச்சரில் நம்ம சைடு இருக்கும், இதுலேயும் இருக்குது, நம்ம சைட்லேயும் விரதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கல்ச்சரில் இந்த சிஸ்டம் எடுத்திங்கன்னா, ஐ மீன் டோட்டலாக நீங்கள் சொல்கிற ஹிந்து வாட் எவர் தட், இந்த சிஸ்டம் எடுத்திங்கன்னா ஃபாஸ்டிங்றது இருக்கவே இருக்குது, செய்யுது எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் டீப்பாக போனால், பியாண்ட் திஸ் ரிலிஜன் ஆல்சோ தெர் ஆர் ஃபாஸ்டிங் இஸ் தேர், ரைட்? முஸ்லீம்ஸ் ஆல்சோ டூயிங், கிறிஸ்டியன்ஸ் ஆல்சோ டூயிங் தட். ஃபாஸ்டிங்ன்றது நத்திங் டு டூ வித் காட், இட்ஸ் பியூர்லி எ சயின்ஸ் விச் யுவர் பாடி get into mode to detoxify உங்கள் பாடியில் இருக்கிற பிளட் லைன்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு நல்லா டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். அந்த டைமில் எதுவுமே கொடுக்கலனா எல்லாமே ரெஸ்ட் எடுத்துக்கும். ஓகே, இல்லைனா தேவையில்லாமல் அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது டைஜஷன் பண்ணுறது தான் இருக்குமே தவிர உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணாது. ஒரு சர்டன் ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும், உங்கள் பாடி எதுவுமே வரல அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக க்ளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது சிம்பிளாக சொல்லணும்னா, நீ பைக்கை ஓட்டிக்கிட்டே இருந்தால் சர்வீஸ் பண்ண முடியாது. சர்வீஸ் பண்ணால் என்ன பண்ணும், வண்டியை பார்க் பண்ணும், ஓரம் கட்டணும், இப்போ க்ளீன் பண்ணுறது சான்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஃபாஸ்டிங்ன்றது அந்த ஒரு ஒர்க்கு தான். நீ கொஞ்சம் பார்க் பண்ணிட்டுனா உள்ளே அது பண்ண வேண்டிய வேலையை அது பண்ணி, மெக்கானிக் தெரியும் என்ன பண்ணணும்னு, டவுன் க்ளீன் பண்ணிப்போம். நீ சும்மா வண்டி ஓட்டம் போகிற மாதிரி இல்லை, போதும். ஓகே, ஜஸ்ட் கிவ் த வெஹிக்கிள் டு தேம். ஸோ ஜஸ்ட் யோ ஃபீட் பண்ணுறது நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா போதும், தட் வில் டூ ஆட்டோமேட்டிக்லி டீடாக்ஸிங் யோர் பாடி, நத்திங் பியாண்ட் தட். இந்த டீடாக்ஸிஃபை பண்ணுறப்போ பாடியில் உங்களுடைய எயில்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப க்யூர் ஆகிடும். நிறைய எயில்மெண்ட்ஸ் அது க்யூர் பண்ணிக்கும், பிகாஸ் இட்ஸ் எப்போ பிளட் இஸ் கெட்டிங், அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய எயில்மெண்ட்ஸ் க்யூர் ஆகிடும் உங்களுக்கு. அந்த க்யூரிங் தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு. ஓகேவா, அதுதான் கடவுள், பியாண்ட் தட். அந்த கடவுள் கொடுக்குற கிஃப்ட் அதுதான், உங்கள் கடவுள் அங்கே தான் பிளஸ் பண்ணுறாரு. டிசீஸ் இல்லாமல் இருந்தால் போதும், ரைட்? ஹாப்பியாக இருந்தால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நோய் இல்லாமல் இருக்கிறது, ரெண்டாவது சந்தோஷமாக இருக்கிறது, இதுலாம் இது இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபாஸ்டிங்ன்றது, அதாவது நீங்கள் கடவுள் பற்றி பேசணும், கடவுள் பற்றி கொடுக்க வேணாம், ஆனால் அதில் இருக்க சயின்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஃபாஸ்டிங்கில் உங்கள் பாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் எனி திங். நீங்கள் எதுன்னு கிடையாது, எல்லா அனிமலுக்கும் இது உண்டு. எந்த அனிமலும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர்னு வச்சுன்னா சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு வேட்டையாடணுன்னா அதுக்கு டைம் கிடச்சா தான் அது சாப்பிடும், இல்லை ஃபுட் இருந்தால் தான் அது சாப்பிடும். அதே சாப்பிட்டே ரெகுலராக சாப்பிட்ற அனிமலாக இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் சாப்பிட்றத நிறுத்திடும், அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days ஆச்சும் அதுக்கு ஸ்டாப் பண்ணிக்கும். இது ஜென்ரலாகவே வந்து இருக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம கவனிக்காததுனால, நமக்கு எப்போவுமே டிவியில் இருக்கிறத பார்க்குறதே இருக்கிறதுனால, நம்மளை தாண்டி விஷயங்கள் பார்க்கறதுனால இதெல்லாம் புரியாமல் இருக்கும்.
0: அன்று மாலை வீட்டில்,
1: அம்மா சாப்பாடு ரெடியா?
6: விஜயா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டைம்லலாம் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு?
1: என்னம்மா, பூஜை ரூம்குள்ளதான் போகக்கூடாது, பெட்டில் தான் படக்கூடாதுன்னு பார்த்தா கிச்சனுக்குள்ளேயுமா வரக்கூடாது, ஏன் இப்படி பண்ணுறீங்க?
6: அதெல்லாம் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, நீ வெளில போய் உட்காரு, நான் சாப்பாடு நானே வந்து உனக்கு கொண்டு வந்து தரேன்.
3: அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரியான சிஸ்டம் அப்போ கிடையாது. ஒரு விமனுக்கு எனர்ஜி சிஸ்டமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அது பேர் ஒதுக்கி வைக்கிறது இல்லை, ஒதுக்கி வைக்கிறதுன்றது தப்பான மீனிங், ரெஸ்ட் கொடுக்கறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஹைஜீனிக் இஷ்யூன்னு இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி உங்களுடைய நாப்கின் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரிலாம் அப்போது கிடையாது, தி யூஸ் டு ஹேவ் கிளாத். ஸோ எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் இருக்கிறப்போ அவங்க பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும், பெயின்லேருந்து எல்லாமே ஹார்மோனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்கள் பாடியில் அந்த ஹார்மோனோட பேலன்ஸு ரொம்ப அதிகமாக இம்பேலன்ஸ் இருக்கிறப்போ, அந்த மாதிரி டைமில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறப்போ, உங்கள் கையில் இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் ஃபுட்டில் ஈஸியாக அந்த ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணிடும். இட் டசன்ட் மீன்ஸ் யூ வில் ஹேவ் எ நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது, யூ வில் பி ஹேவிங் அபண்டன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவிட்டி உங்கள் பாடியை அந்த பெயினை டாலரேட் பண்ணுறதுக்காக வர ஒரு எனர்ஜி. அந்த மாதிரி டைமில் உங்கள் பாடிக்கு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான் தேவைப்படும். அந்த கம்ப்ளீட் ரெஸ்ட் ப்ளஸ் ஹைஜீனிக் மேட்டருக்காக தே பர்பஸ்லி கிரியேட்டட் தட் டேஸ் டு டேக் ரெஸ்ட் ஃபார் யூ. இப்போ எவ்வளோ பேர் மாடர்ன்ன்ற பேரில் கம்ஃபர்டாக சுற்றுறாங்க, அந்த த்ரீ டேஸில் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தா அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா இல்லையா? ரைட். பட் நீங்கள் வந்து அதனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதர் சைடு எடுத்துக்கிட்டு, ஸோ எல்லாத்துலேயுமே அதில் இருக்கிற பியூட்டிஃபுல் கான்செப்டை ஒரு உமனை இந்த ஒரு ரிலிஜன் ஐ மீன் இந்த ஒரு கண்ட்ரி மட்டும்தான் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு உமனை அப்ரிஷியேட் பண்ண கண்ட்ரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு காடே வந்து ஃபீமேலுக்கு தான் அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எந்த கல்ச்சரில் இவ்வளோ காடேசஸ் இருக்காங்க பாருங்கள், கண்டிப்பாக கிடையாது. தாய் மண்ணுன்னு தான் சொல்லுவாங்க, அப்பா மண்ணுலாம் சொல்கிறதில்ல. ஸோ அவங்க எப்பவுமே அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் சச் எ உமன், அந்த உமன் தான் அந்த அளவு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு உமன் தான் அந்த ஃபேமிலியோட சென்டர் பாயிண்ட். ஒரு ஃபீமேலை சுற்றி தான் அந்த சொசைட்டி அந்த ஃபேமிலியே சுற்றிட்டுருக்கும். ஒரு ஃபீமேல் கையில் தான் எல்லா பவர்ஸும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுப்பீரியர் ஃபீமேலுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுக்கணுன்றது அந்த சொசைட்டி அந்த டைமில் டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இதனால் தள்ளி வைக்கணும்னு இப்போ சொல்கிற விஷயங்கள் அது அறகுறையாக புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது. பட் இப்போ இருக்கிற சைக்கலாஜிக்கலில் எந்த விமனை எடுத்துக்கிட்டாலும் அந்த த்ரீ டேஸில் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தா கண்டிப்பாக மென்டலி யூ வில் பி ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் அது உங்களுக்கு தேவையான ரெஸ்ட் தான். தட்ஸ் அ ரீசன்.
0: காட்சி மூன்று, விஜயா கோவிலுக்கு செல்கிறாள்.
4: சாமி அர்ச்சனை பண்ணுங்க.
7: ராசி நட்சத்திரம் சொல்லுங்க.
4: சிம்ம ராசி மக நட்சத்திரம்.
7: என்னம்மா கையில வலையிலே ஓடுறல?
4: ஓ அதுவா, கான்வென்ட் ஸ்கூல்லே படிச்சதுனால பழக்கம் இல்ல சாமி.
7: ஓடணுமா, கைய முட்டையா விட கூடாது.
0: விஜயா யோசித்து கொண்டே நிற்கிறார். குருக்கள் அர்ச்சனை செய்ய தொடங்கினார்.
3: இந்த பேங்கிள்ஸ் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள், வேறு மாதிரியான விஷயங்களும் சேர்ந்துதான் இருக்குது. பேங்கிள் அப்படின்றத விட மெட்டல்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணாடியோ பிளாஸ்டிக் வலையிலோ அப்படி கிடையாது, காப்பர்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளோட பேங்கிள், அதை தான் போடுவாங்க. காப்பருக்கு நம்ம பாடியில் சில விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா? நம்ம பாடியில் வந்து இந்த மாதிரி காப்பர், ஜிங்க், அயன் இதெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப நம்ம பிளட் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த 5.5 liters இருக்கிற பிளட் எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு காய வச்சிட்டிங்கன்னா மில்லிகிராம்ஸில் அது இருக்கும், இந்த காப்பரு, அயனு, ஜிங்க்கு இதெல்லாம். இது விமனுக்கு அது மென்னுக்கோ சரி, இந்த காப்பர் அப்படின்றது இந்த டைமில் இந்த கையில் போடுறப்போ இந்த பிளட் லைனை அங்கே போயிட்டு வரப்போ அதுலேருந்து மைல்டாக அது எடுத்துக்கும். ரெண்டாவது, அங்கே போகிறப்போ பிளட் ப்ரெஷரை அது பேலன்ஸிங் பண்ணும். அந்த வேவ்ஸு அதை தாண்டி கையில் போரிட்டு வர்றப்போ அதை பேலன்சிங் பண்ணும். ஒரு விமனுக்கு அந்த கல்யாண டைமில் ப்ரெக்னென்சி ஆகிறப்போ இந்த வளையல் போடுறது அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த டைமில் பிளட்டோட லெவல்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கும், அதை பேலன்சிங் பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க, அதை போடுவாங்க. ரெண்டாவது, ஆமாம், சர்க்குலேஷன். ரெண்டாவது, விமன் கல்யாணம் ஆன அப்புறமா காலில் அது மெட்டியாக போடுவாங்க. ரெண்டு விதமான இருக்கும். ஒன்றுக்கு வந்து காப்பருக்கு அதிகமாக வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸை கண்டக்ட் பண்ணுறது ஒன்று இருக்கும், ரெண்டாவது வந்து சில்வருக்கு இருக்கும். ஸோ சில்வர் நம்ம இது பண்ணுறப்போ அது ரெண்டுத்தில் போடுறதுக்கு இருக்காங்க, ஓகேவா? ஸோ பட் பேசிக்காக இதில் போடணும் அப்படின்னா காப்பர் தான், அது மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறமா போடுறது எல்லாமே வந்து ஒரு ஒரு அந்த சவுண்டு, அது கொடுக்குற ஒரு இது ஹாப்பினஸ் அதற்காக போடுவாங்க, நத்திங் பியாண்ட் தட். அது போடுறப்போ அதனோட பர்பஸ் இருக்கிறதுனால அது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கோல்டு போட்டுன்னு சுற்றுறதெல்லாம் வேணாம், தேவையில்லை, அதுக்கான பர்பஸ் ஒன்றும் பெருசாக கிடையவும் கிடையாது. காப்பர் தான் செப்பு தகுடுன்னு வாங்க. ஓகே, அதில் தான் நம்மளுடைய சில ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட இருந்தது. கண்டுபிடிச்சாங்கன்னா அதுதான் மோஸ்ட்லி அது இருக்கும், அதில் ஒன் ஆஃப் த இது. அது அப்போவே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடணும் போடணுன்றது உங்களுடைய இண்டிவிஜுவல் விஷயந்தான். பட் எதுக்கு போடுவாங்கன்னா இட் ஹேஸ் சயின்டிஃபிக் ரீசன்ஸ். கண்டிப்பாக அதனுடைய காப்பரில் போட்டால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரெண்டாவது, நீங்கள் போடுற அந்த பேங்கிள்ஸில் வர சவுண்டு வில் மேக் மோர் ஹாப்பினஸ். அது கொடுக்கும் அந்த மாதிரி விஷயம். கோயில் அப்படின்றது கலெக்டிவ் ஆஃப் எனர்ஜிஸ். எனர்ஜிஸை மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு சர்டன் பாயிண்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். நீ உக்காந்துட்டுருக்க, உனக்கு காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஃபேன் கீழே உட்காரப்ப என்ன ஆகுது, காற்று நிறைய கிடைக்குது. என்ன பண்ணுதுன்னு ஃபேனை கலெக்ட் பண்ணி உனக்கு நிறைய கொடுக்குது, கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் கோயிலுன்றது. எனர்ஜிஸ் அப்படின்றப்போ நம்ம பாடி எப்போவுமே வந்து உன்னோட பிரெயினோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸு உன் பாடியில் டிரான்ஸ்மிஷன் ஆகலைன்னா யூ வில் பி ஸோ வீக் அண்ட் டல். ஓகே, அந்த சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேணும். இது எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா, அந்த எனர்ஜி எப்படி சொல்லலாம்னா, மொபைல் இருக்குது, உள்ள பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் இன்விசிபிளாக என்ன இருக்குது, மொபைல் இருக்குது, அதனோட பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகாது. என்ன வேணும் அதுக்கு, பேட்டரியில் சார்ஜ் வேணும். சார்ஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்மளோட ஹியூமன் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் சொல்கிற மாதிரி லங்ஸு, ஹார்ட்டு, ஐஸு எல்லாமே இருக்குது, ஆனால் இது ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் அ சார்ஜ். ஸோ இந்த பிரெயினில் இருந்து எலக்ட்ரோ மேக்னெட் சிக்னல்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பாடி அது ஒவ்வொரு செகண்டும் அது ரொம்ப அலர்ட்டாக வந்து அதுலேருந்து சிக்னல்ஸை நம்ம பேசுகிற விஷயங்களை கன்வெர்ட் பண்ணி, பார்க்குற விஷயங்களை கன்வெர்ட் பண்ணி பாடி அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுக்குது. இந்த எனர்ஜிஸ் எப்போ கிடைக்கும்னா, நம்ம டீப் ஸ்லீப்பில் கிடைக்கும். ஒரு 20 minutes to half an hour தான் அது கிடைக்கும். இதை இன்னும் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்றப்ப மெடிடேஷன் ஸ்டேட்டிவில் ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து பாசிட்டிவிட்டி எனர்ஜிஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அந்த கோயிலில் கிடைக்கும். அந்த கோயிலில் கர்ப்பகிரகங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக அதுக்கு வைப்ரேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. எல்லா ப்ராசஸ்க்குமே வைப்ரேட், ஏன்னா இந்த ஏர்த்தே வந்து வைப்ரேஷனில் தான் ஃபார்ம் ஆச்சு. இந்த வைப்ரேஷனை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம். ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கோயிலில் கல் இருக்கு இல்லையா, சாமி சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் சாமின்னு சொல்கிறீங்க, சரி ஓகே உங்களுக்கு கல்லுன்னு வச்சுக்கலாம். அந்த கல்லுக்கு 64 குணங்கள் பார்ப்பாங்க. அதனுடைய ஸ்ட்ராங், அது வந்து கரையக்கூடாது, உள்ளே தேரை இருக்கக்கூடாது, அதுக்கு சில்னஸ் இருக்கிற தன்மை இருக்கணும். கோயிலில் இருக்கிற தூண்லாம் பாருங்கள், ஒரு சில செம ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு சவுண்டு வேரியேஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க கூட முடியாது. அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் நம்மக்கிட்ட இருந்தது, பட் இப்போ வி லாஸ்ட் இட். அவங்களுக்கு எந்த ஸ்டோனில் அந்த வைப்ரேட்டிவ் பண்ண தெரியும்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த கர்ப்ப கிரகத்துக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க அந்த குளம் இருக்கு இல்லையா, அது நேச்சரில் இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த டைரக்ஷன், அந்த பொசிஷன் இருக்கிறது எப்பவுமே ஒரு எனர்ஜியை சஸ்டெயின் பண்ணுற குவாலிட்டியை அதுக்கு இருக்கும். அந்த பொசிஷனில் கட்டுறப்போ அந்த ஸ்டோனுக்கு வைப்ரேட் பண்ண பார்ப்பாங்க. இந்த வைப்ரேட் பண்ணுறப்போ சர்டன் சவுண்ட்ஸ் வில் வைப்ரேட். இது கண்டிப்பாக ட்ருவான விஷயங்கள். இது நீங்கள் வந்து ஒரு கோயிலில் ஒரு பெல் அடிக்கிறப்போ உங்கள் மைண்டோட லெவல்ஸ் வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் சும்மா பெல்லுக்கு சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பாடியில் ஒரு வேவ்ஸ் இருக்கும். அந்த சக்ராஸ் இருக்கும், நம்ம 7 chakras மாதிரி அந்த சக்ராஸுக்கு அந்த வேவ்ஸ் நம்ம பாடியில் இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுன்றப்போ நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே முதல்ல கனெக்டடாக உங்கள் ஃபீல், அதாவது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு போனீங்கன்னா கொடுங்க, சும்மா நேச்சுரலாக அலோவ் பண்ணி பாருங்கள் உங்களை. உங்களுக்கு அந்த ஏர்த்தோட கனெக்டிவிட்டி பை கீப்பிங் ஃபுட். நீங்கள் உங்களுக்கு பிளாஸ்டிக்கை வச்சா எப்படி வந்து உங்களுக்கு அந்த இன்சுலேட்டடாக இருக்கிறப்போ உங்களுக்கு அது கனெக்ட் ஆகாதோ அந்த மாதிரி வெறும் காலாடு வைக்கிறப்போ அந்த பாசிட்டிவ் உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிறவங்க அந்த வைப்ரேட்டிவ் ப்ராசஸை பண்ணுவாங்க பை ஸ்பெல்லிங் அவுட், அந்த மந்திரங்களில் சொல்கிறது. ஸோ மந்திரங்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைங்க தான் அந்த மந்திரங்கள். ஏன் தெலுங்கில் சொல்லக்கூடாதா, தமிழில் சொல்லக்கூடாதா, இல்லை இங்கிலீஷில் சொல்லக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாமே சொல்லலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் சான்ஸ்கிரிட்டுக்கு ஸ்கிரிப்டு கிடையாது. நீங்கள் இங்கே வேணால் போய் பாருங்கள், சான்ஸ்கிரிட் எப்பவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. சான்ஸ்கிரிட்டை எப்பவுமே வந்து ஸ்கிரிப்டாக எப்பவுமே எழுதுறது கிடையாது. காரணம் என்னென்னா, சான்ஸ்கிரிட்ன்றது ஒரு சவுண்டு, இட்ஸ் நாட் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் கிடையாது. அது அந்த சவுண்ட்ஸ் என்னென்னா வைப்ரேட்டிவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். உண்மையிலே இப்போ இருக்கிறவங்க அந்தளவுக்கு நிறைய பேர் பண்ணுறதில்ல, ரொம்ப கம்மி பேர் இருக்காங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாங்க. நம்மளை மாதிரி சாதாரண ஒரு நார்மலாக இருக்கிற ஆளுங்க சான்ஸ்கிரிட்டை அந்த வார்த்தைகளை அப்படியே பேசுனாங்கன்னா, பேசுறதில்ல அப்படியே மந்திரங்களை ஒழிச்சாங்கன்னா கண்டிப்பாக புண்ணு வந்துடும் தொண்டையில். 10 minutes பண்ணால் போதும், உங்கள் தொண்டையில் கண்டிப்பாக புண்ணு வந்துடும். ஏன்னா அந்த வார்த்தைகளோட பவர் அதிகம். அதை பண்ணணுன்னா அவங்க நிறைய பிராணாயமாக பண்ணணும், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகள் பார்த்துன்னா, அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சான்ஸ்கிரிட் வார்த்தைகள்லாம் பார்த்து பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பவர்ஃபுல் வார்த்தைங்களை நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு உண்மையிலே நீங்கள் அந்த எபிலிட்டியை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாடியோட வைப்ரேஷன் மாறிடும், உங்கள் மைண்டில் அன்இீசினஸ்ஸே இருக்காது. அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிட்டீங்கன்னா போதும், உங்கள் பாடி ஒரு ஒன்னர் ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற பவர்ஃபுல்லை அவங்க குரூப்பாக சேர்ந்து அதை தலைமுறை தலைமுறையாக வெறும் அந்த ஸ்கிரிப்டே இல்லாமல் இந்த மொழியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த மந்திரங்களை ஒரு ஒரு ஜென்ரேஷனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது குழந்தைலேருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுக்காக அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குழந்தைங்கலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்களை சின்னதுலேருந்தே அது எப்படி கரெக்டாக அதில் கொஞ்சம் வைப்ரேட் மாற்றினாலும் வேறு மாதிரி மாறிடும். அந்த வைப்ரேட் பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணுன்றதுக்காக அந்த விஷயங்களை பண்ணாங்க. அது ஒரு ஜென்ரேஷன் மூலமாக இன்னொரு ஜென்ரேஷன் பாஸ் ஆன் பண்ணாங்க. சில மந்திரங்கள் இந்த பிராமின் கல்ச்சரில் இருக்கும், காதில் சொல்லுவாங்க. கேட்டிருக்கேன், பூனலும் போது காதில் போய் சொல்கிறாங்க. ஏன் காதில் சொல்கிறாங்க? ஏன் சத்தமாக சொல்லக்கூடாது? உன் காதில் சொல்கிறப்போ தெளிவாக உனக்கு கேட்கணுன்றதுக்காக, புரியுதா? உன்கிட்ட அது அப்படியே ட்ரான்ஸ்மிட், இன்றைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு அது ஓரளவுக்கு உயிரோடு இருக்குது, அது ரொம்ப டைல்யூட் ஆயிருக்கு, அந்த ட்ரூவாக இப்போ நிறைய இல்லை, அதனால உங்களுக்கு அது வைப்ரேட்டிவாக தெரியல. இன்னொன்று, அந்த சிஸ்டமும் மாறிப்போச்சு. உள்ளே இருக்கிற அங்கே இப்போ மந்திரம் சொல்கிறாங்க, அதனோட பியூரிட்டியோடு சொல்லலை. தட்டில் என்ன உழுதோ அதை பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அது கரெக்டான மெத்தடும் கிடையாது. பட் நான் சொல்கிறது ரொம்ப ஜென்யூனாக இருக்க கோயிலுங்களில் இப்போவும் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கோயிலுங்களில் இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அது இவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிறவங்க வைப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அப்போ இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேட்டிவ் கண்டினியூஷனாக இருக்கணுன்றதுக்காக சிஸ்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த சயின்டிஃபிக்காக பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது தெரியலனா மறுபடியும் வி வில் பி எ லூசர். உலகத்தில் எங்கே இருக்குது அந்த கோயிலுங்களாம் கிடையாது. அதாவது இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் கட்டுறாங்க, அப்போ நிறைய கோயிலுங்க தான் கட்டிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப கம்மி, இப்போ கோயிலுங்கள்லாம் ரொம்ப கம்மி, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. ரீசன் என்னென்னா, அந்த கோயிலுங்கள மேக்ஸிமம் உங்கள் டிசீஸை, மோஸ்ட் ஆஃப் த சைக்காலஜிக்கல் பேஸ்டாக வர டிசீஸ் எல்லாமே, க்ரானிக் டிசீஸ் எல்லாமே கோயிலில் ஒரு சோர்ஸாக வச்சு ஹீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோயிலில் கொடுக்குறது தான் அந்த வாட்டர் தண்ணீர் பிரசாதம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. அந்த வைப்ரேட்டர் ரீட்டைன் பண்ணுற ப்ராசஸ் கப்பில் இருக்கும், துளசி எல்லாம் போடுவாங்க, அதனோட மெடிசன் ப்ராப்பர்ட்டி அங்கே மிக்ஸாக இருக்கும். அந்த வாட்டர் உங்களோட பிளட்டில் மிக்ஸ் ஆகும் நீங்கள் குடித்த உடனே. ஸோ அந்த பியூரிட்டி இன்ஸ்டண்ட்டாக பாடியில் ஒர்க் ஆகும். நத்திங் ராங் இன் தட். அந்த வைப்ரேட்டிவ்க்காக பெண்களுக்கு குங்குமம் கொடுப்பாங்க. அந்த வைப்ரேட்டிவ் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கும். கோயிலில் கண்டிப்பாக பேசக்கூடாது சொல்கிறது காரணம், அந்த வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி ஒன்னஸில் இருந்தால் மட்டும்தான் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அந்த ஒன்னஸுக்காக கோயிலில் பேசக்கூடாதுன்னு சொல்வாங்க. ரெண்டாவது, மங்கள இசை. இசை வேற, மங்கள இசை வேற. மங்கள இசைன்னா பாசிட்டிவாக ரொம்ப ஒரு ஹாப்பியஸ் கொடுக்குற மாதிரி அந்த மியூசிக்கை மட்டும்தான் கோயிலில் வாசிப்பாங்க. அந்த ட்ரம்ஸு நீங்கள் ஒரு வாட்டி க்ளோஸாக நின்று கேட்டு பாருங்கள், அந்த நாதஸ்வரத்தையும் அந்த கோயில் நெல்லு நாதஸ்வரத்தையும் மிருதங்கன்னு கேளு, உங்கள் பாடியில் கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கோயிலுங்களை போய் நின்றுட்டு அது பக்கத்தில் நின்று கேட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும். சயின்டிஃபிக்காக ரொம்ப ட்ரூ ஃபேக்டர்ஸாக அங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள். அதில் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் அவுட்புட் தான் இந்த மாதிரி நம்ம இப்போது அதனோட பீசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு கோயில் கட்டுறது தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஹி நோஸ் தட். அந்த ராஜாங்கெல்லாம் பாருங்கள், பெருமை, அவங்களோட பெருமையாக வந்து அந்த கோயிலில் கட்டுறது தான் இருக்கும். அவங்க அந்த சொசைட்டிக்கு கொடுக்கணுன்றத அவ்வளோ அழகாக அந்த கோயில் மூலமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. தே டூ த குட் திங்ஸ் டுவர்ட்ஸ் தட் சொசைட்டி. அதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கும். அதில் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ கோயில் பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறைய இட் வில் கீப் கோயிங். ஸோ அதுதான் ரீசன். அந்த கர்ப்பகிரகம் மெயினாக அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் பண்ணுறப்போ அதுக்கு எப்பவுமே டார்க்னஸ் வச்சுட்ருப்பாங்க. ஏன்னா அந்த எனர்ஜிஸ் லீக் அவுட் ஆகக்கூடாது, அந்த க்ளோஸ்னஸோடு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அதை பண்ணிவிட்டு அந்த வைப்ரேஷனை, அந்த எனர்ஜியை த்ரூ லைட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணவுடனே எல்லாரும் அந்த எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக அந்த மூலஸ்தானத்தில் பார்ப்பாங்க. அந்த எனர்ஜி பாசிட்டிவ் வேவ்ஸ் வில் கம், மறுபடியும் முடிஞ்சோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணுறதுக்காக. அது இருக்கு, அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
0: காட்சி 4, அன்று இரவு.
1: விஜயா, வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுமா?
4: இங்கேதாமா போன சார்ஜர் போட்டிருக்கேன், ஸோ இப்படிதாமா படுக்க முடியும்?
1: உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்றது, போன் அந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து படுமா?
4: எதுக்கும் ரீசன் சொல்ல மாட்டாங்க, சும்மா நொய்யி நொய்யின்னு.
1: விஜயா மாத்தி படு.
4: சரிம்மா.
3: நார்த்ல என்ன இருக்கு? ஹிமாலயா இருக்கு. நம்மளோட மேக்னிட்யூடு உடைய டைரக்ஷன் அந்த பக்கம் இருக்கு. எவ்ரி இயர் ஹிமாலயன் க்ரோ சொல்லுவாங்க, இன்ச், ஒரு இன்ச் வளருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பக்கம் தமிழில் சொன்னால் காந்த அலைகள், அந்த வேவ்ஸு அந்த பக்கம் நம்ம டைரக்ஷன்ஸில் எப்பவுமே புல் பண்ணிகிட்ருக்கு. அதனால அந்த ப்ரெஷருக்கு அது வளருது. இப்போது நமக்கு உலகம் வேகமாக சுற்றுறதுனால நம்ம சுற்றுற மாதிரி தெரியல. இட்ஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அந்த டைரக்ஷன் ஒரு ஒரு சின்ன ஒரு கல் வந்து மோதிச்சுன்னா பூமியே ஷேக் ஆயிடும், அவ்வளோ ஸ்பீடில் சுத்திட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லலாம், ஒரு சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி பாக்குறீங்க, டயர் சுத்துறோம், நான் ரொம்ப ஸ்லோவா சுத்துறேன், உங்களால ஃபோக்ஸ் கம்பி பார்க்க முடியும் இல்லையா? அது வேகமா சுத்துறப்ப உங்களால பார்க்க முடியுமா? அப்போ அங்க சுத்தலன்னு அர்த்தமா இல்ல. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றது ஒரு மலையை இழுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. உன்னோட டைரக்ஷன் அந்த பக்கம் தலை இருந்ததுன்னா உன்னோட பிளட் அன்னெசரியா போயிட்டு தூங்குற அவர்ஸ் எல்லாமே ஹெவினஸ் கொடுத்துரும். காலையில உனக்கு தலைவலி ரொம்ப அதிகமாயிடும் கண்டினியூஷனா அந்த மாதிரி டைரக்ஷன்ல படுக்கிறப்போ. அதுதான் ஒரு ரீசனை தவிர யாரும் முட்டாள்தனமாக கிடையாது. பியூட்டிஃபுல் சயின்ஸ் இது இருக்கு. இது எங்கே வேணா போய் பாருங்க, ஹிமாலயன் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு இன்ச்சு வளர்க்குது. அந்த சைடு நம்மளுடைய மேக்னிடியூட் அந்த பக்கம் தான், அந்த டைரக்ஷன் தான் புல் பண்ணிட்டு இருக்கு. அதனால வடக்கு பக்கம் வச்சு படுக்கக்கூடாதுன்னு. இதே நீ வேற கண்ட்ரியில் போனால் அது வேற டைரக்ஷன்ல இருக்கும். கண்ட்ரி இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு இந்த புலிங் பவர் இதுக்கு அந்த பக்கம் போனால் அவனுக்கு வேற டைரக்ஷன்ல மாறிடும்.
0: காட்சி 5, வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்த பொழுது.
4: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன். விஜயா எங்க?
5: விஜயா வீட்டுக்கு பெரியவங்க வந்திருக்காங்க பாருமா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.
4: எதுக்குமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ண சொல்ற?
5: சொன்னது சே, காலில் விழுனா விழு, எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இரு.
4: என்னமோ பண்றேன்.
5: நல்லா இருமா? நல்லா இரு.
3: பெரியவங்க காலில் ஏன் விழுந்து வாங்கணும் அப்படின்னா இதுல ஒரு முரண்பாடு இருக்குது. பெரியவங்கன்னு இவங்க சொன்னா வயசானவங்க கிடையாது. பெரியவங்கன்னா வயசானவங்க கல்ல விழுந்து பண்ணணும்னு கிடையாது. பெரியவங்கன்னு அவங்க சொன்னது தோஸ் பீப்புள் ஹூ ஆர் மெடிடேட்டர்ஸ். நம்ம எது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யோகி, ரிஷி, முனி இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, சயின்ஸ். இவங்களுக்கு எப்போவுமே மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. மெடிடேட்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கிறப்போ அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே டோட்டலாக டுவர்ட்ஸ் டவுன், காலில் வந்து அந்த எனர்ஜிஸ் சேவ் ஆகிருக்கும். புரியுதா? ஏன்னா நம்மளுடைய கிராவிட்டி பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஏர்த், ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எனர்ஜியோட ஸ்டோரேஜஸ் அந்த காலில் இருக்கும். அந்த காலில் இருக்கிறதுனால எப்பாச்சும் அவங்களோட வைப்ரேஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்காக தான் அது வந்து இருக்கும். எப்போனா கால் பாதம், ரெண்டாவது கை உள்ளங்கை பாதம், இந்த பாதங்கள் எங்கே இருக்கோ அங்கேருந்து எனர்ஜிஸ் ரிலீஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களால் ரிலீஸ் பண்ணிக்கணும்னா உங்கள் கையை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரப் பண்ணிவிட்டு சும்மா மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு வேவ்ஸ் ஒன்று தெரியும், இட்ஸ் அ வேவ்ஸ். ஸோ எந்த அளவுக்கு இருக்குதோ அவங்களுக்கு என்னென்னா கண்டினியூஷன் மெடிடேஷன் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒரு பெரியவங்க ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஹையாக இருக்கிறப்போ அவங்க காலில் விழுந்து வணங்குறப்ப அந்த வைப்ரேஷன் யூ கேன் டேக் இட் த ரைட் திங்ஸ். ரெண்டாவது பெரியவங்க அப்படின்றப்போ அதுக்கடுத்து யார் காலில் விழலாம் அப்படின்னா அப்பா அம்மா காலில் விழலாம்னு சொல்லுவாங்க அதிகபட்சம். ஏன் சொல்லுவாங்க? அவங்களோட வைப்ரேஷன் எப்பவுமே உங்ககிட்ட நல்லது தான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட உங்ககிட்ட வரப்போ அவங்களோட வைப்ரேஷன் லெவல் மாறிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஃபீல், உங்கள் பிளஸ் பண்ணுறது அப்படின்றப்போ அங்கே ஒன்று பிளஸ்ஸிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, பட் அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, தட் வில் கிவ் மோர் ஹாப்பினஸ். அது ஸ்ப்ரெட் பண்ண பார்ப்பாங்க. அது விழுந்து வணங்குறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஒரு வேவ்ஸ் அந்த ஒரு மூடை சேஞ்ச் பண்ணும். அது ஆட்டோமேட்டிக்காக அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ஸை அது இருக்கும். யார் கோவப்பட்டாலும் சரி என்ன வந்தாலும் சரி வீட்டில் கூப்பிட்டு ஒரு ஹக் பண்ணாங்கன்னா அந்த கோவம் குறைஞ்சமாக குறையாதான். ஏன் குறையுது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். ஒன்றுக்கும் அவங்களுக்குமான வைப்ரேஷன் மாறுது. அங்கே பாசிட்டிவாக இருக்கிறவங்கிட்ட அந்த மாறும். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மோட ஃபிசிக்கலாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம் அதர் தேன் ஃபேமிலி. இதுக்காக கண்டவங்க காலெல்லாம் உழுந்து இதுக்கு பெட்டர் நான் என்ன சஜஷன் கொடுத்தேன், யாருக்கெல்லாம் விழாதீங்க, விழவே வேணாம், உங்களை விழணும்னு யாரும் நிர்பந்திக்கல. பட் அம்மா அப்பா மிஞ்சு காப்பினா அவங்க காலில் ஏன் விழணும் அப்படின்றதுக்காக சொல்லணும்னா அவங்களோட வைப்ரேஷன் வி ஆல்வேஸ் ஃபிசிக்கலி கனெக்டட் தம். அம்மா வயிற்றுலேருந்து அந்த ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி எப்பவுமே இருக்குது. அதனால தான் வி ஆர் ஃபீலிங் ஸோ கம்ஃபர்டபுள். அந்த குழந்தை அம்மா கிட்ட வந்து அழுகை நிறுத்திடும். இதே இன்னொருத்தர் கையில் இருந்தால் அந்த அழுகை நிறுத்தாது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வைப்ரேஷனோட அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை கனெக்ட் ஆயிருக்கும், அந்த ஃபாதர் மதர் கிட்ட அது கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ தட் ஜஸ்ட் அந்த வைப்ரேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான். Nothing beyond must-ன்றதுலாம் கிடையாது. இட்ஸ் அ சம்திங் வேர் ஐ ஆம் டேக்கிங்

0: the good thing from my father. If your father is not good, your mom is not good, don't do that. அதுக்கு இன்னர் சோர்ஸ் எங்கே பண்ணுவாங்கன்னா வைப்ரேட்டிவை க்ரியேட் பண்ணுவாங்க, அந்த டெம்பிள்ஸில் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ டெம்பிளில் போகிறப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டோனுக்கு அந்த வைப்ரேட்டிவ் பண்ணதுனால அந்த ஸ்டோனை காலில் போட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் அ சயின்ஸ். அவ்வளோதான், நத்திங் மோர் தன். நம்ம கண்டிப்பாக சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து யூ கேன் நாட் மெஷர் இட். இந்த லவ் மூட்ஸ் இருக்குல்லையா, எமோஷன்ஸ் இருக்குல்லையா, யூ கேன் நாட், பட் யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட ரிசீவபிள் பொறுத்து மாறும். நான் ரொம்ப ஹார்ட் பர்சனாக இருந்தேன், இன்னொருத்தருக்கு ரிசீவ் பண்ணணும்னா என்னால் முடியாது. நான் ரொம்ப டெண்டராக இருந்தேன்னா நான் அதிகமாக ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். எனி எமோஷன், நான் ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தேன்னா தென் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் விச் எமோஷன் டு டேக், விச் எமோஷன் நாட் டு டேக். அந்த பேலன்ஸ் ஆர்ட்டெல்லாம் நம்ம இடத்துல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெடிஷனில் அதெல்லாம் இருக்குது, அதுக்கான சயின்ஸே வேற. அது சொல்லணும்னா ரொம்ப பெரிய ஐட்டம்.
1: சாட்சி ஆறு, காலை நேரம். விஜயா, விஜயா எழுந்துட்டி, விஜயா 6 மணி ஆகுது, இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன். காலை எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்றது, கோலம் போடுறது, இந்த மாதிரி எந்த பழக்கமுமே கிடையாது. ஏன்னா இது சின்ன பொண்ணா, உனக்கு இன்னும் கல்யாணம் 6 வயசு வந்துருச்சு.
2: என்னமா இது, 6 மணிக்கு அப்புறம் பண்ண கூடாதா?
1: சொல்றத செய் விஜயா, எழுந்துருனா எழுந்துரு.
2: ஐயோ சரி வர.
0: நம்ம பாடியில பயாலஜிக்கல் கிளாக் ஒண்ணு இருக்கு, அது தெரியும் இல்லையா? அது கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. என்ன எவ்வளோ தூரம் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கா இருக்கணும். அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம பாடியில் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை பேஸ் பண்ணி தான் 95% ஆஃப் த ஏர்த்தில் இருக்கிற, அது ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணுது. நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா, நைட்டில் பறவைங்க ஆக்டிவாக இருக்கா, மார்னிங்கில் ஆக்டிவாக இருக்கா? பை நேச்சராகவே சில ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அந்த டைமில் ரெஸ்ட் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அது அதனுடைய லெவல்ஸை ஃபெயில் ஆகிடும். லிவரை டாக்ஸின்ஸை ஃபில்டர் பண்ணுற வேலை எல்லாம் செய்கிறது எப்போவுமேனா நைட்டு 9:00 மேலே, மார்னிங் 2:00 to 3:00 வரைக்கும் இந்த ஒர்க்கை பண்ணும். இந்த டைமில் நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அன்றைக்கி பண்ண வேண்டிய ஃப்ளஷ் அவுட்ஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணாது, உங்கள் பாடியில் அது ரீட்டைன் ஆகிடும். ஒரு நாள் ரீட்டைன் ஆகிறது வேற, கண்டினியூஷனாக நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், ஐடி லைனில் இருக்கிறதுனால 30-35 இயர்ஸில் டாக்டர்கிட்ட போகிற இப்போ இருக்கிற ஸ்டாஃபுங்களோட ரேஷியோ 3x அதிகமாகிடுச்சு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட. அதாவது இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் பண்ணுறவனுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு கண்டிப்பாக இருக்குது. மினிமம் ஒரு ப்ராப்ளம், மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம். அவங்க கெஞ்சுறாங்க இப்போது எதுக்கு, நைட் ஷிஃப்ட்லேருந்து மாற்ற சொல்லி. ஏன்னா பயாலஜிக்கலாக அவங்களோட ஒரு நாள் அந்த பாடி, கம்பெனி பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது, அவங்களுக்கு நீ இல்லைன்னா இன்னொருத்தர், அவ்வளோதான். பட் இவங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கர் டே பை டே அவங்களோட எனர்ஜி இருக்கிற வரைக்கும் பாழாகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உனக்கு முடியாது வேறு கம்பெனி பாருன்னு தான் சொல்லிடுறாங்க தவிர, பட் அது வரைக்கும் போன ஹெல்த்தை லூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ண முடியல. யூ கோ அண்ட் செக் எனி நைட் ஷிஃப்ட் பர்சன், யாராவது 45-50 வயசில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு போய் பாரு, கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்கன்னா அது மேலே இந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் போகுது. இது பயாலஜிக்கலாக நம்ம பாடியை இப்போ இருக்கிற விஷயங்கள், இதுக்கு முன்னாடி இதுக்கு கெடுக்கிறது முதல் காரணமே வந்து லைட்டு, எலக்ட்ரிசிட்டி தான். எப்போ எலக்ட்ரிசிட்டி இன்வென்ட் பண்ணாங்களோ, எப்போ அது வந்துச்சோ, இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாகிடுச்சு. இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமானதுனால நம்ம ஊருங்களை யாருக்கு அதிகமாக வருமானன்னா ஹாஸ்பிட்டல்ஸ். நீ என்ன ஹாஸ்பிட்டல்ஸ்னால் போ, ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் டைரெக்டெல்லாம் பார்த்துடவே முடியாது. மினிமம் 1/2 hour ஒர்க் வெயிட் பண்ணி ஆகணும், மேக்ஸிமம் அது நம்ம சொல்லவே முடியாது. அப் டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் க்யூ கட்டி நின்ன சீசன்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கான மெயின் ரீசன் உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்கள் பாதிக்காமல் பண்ணுறது தான். கல்யாணம் ஆகாத வரைக்கும் ஏன் பண்ணுறாங்கன்னா, உங்கள் அப்பா அம்மா அந்த சுதந்திரம் கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் சொல்லி பேச்சு கேட்க மாட்டீங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க உங்களை சொல்லி தான் பார்த்துருப்பாங்க, தே ஆர் டயர்டு, அவ்வளோதான், அவங்கள மெய்க்க முடியல, முடிஞ்சு போச்சு. பட் இதனுடைய பாதிப்பு எப்போ வரும்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா. இப்போ நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டலில், இப்போ புதுசாக புது டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, அது ரொம்ப பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்ஃபர்டிலிட்டி, இதில் எவ்வளோ பொண்ணுங்க பசங்க போய் நிற்கிறாங்க தெரியுமா, எல்லாம் போய் யங்ஸ்டர்ஸ் தான் நிற்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அதே மார்னிங் எழுந்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இது கொஞ்சம் பேருக்கு புரியலாம், கொஞ்சம் பேருக்கு புரியாமல் போகலாம். ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம பாடி இந்த பிளானட்ஸோட அலைன்ட் ஆகியிருக்கு. ஏர்லி மார்னிங்கில் இந்த பிளானெட்லாம் சர்டன் அலைன்மெண்ட்டுக்கு வரும். அப்போ அதனுடைய ஃபோக்கஸ்டு பூமிக்கு மேலே ரொம்ப அதிகமாக விழும். அந்த பர்டிகுலர் டைமில் பூமியில் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மார்னிங் 3 to 7 வரைக்கும் இருக்கும். எவ்ரிடே அந்த டைமில் நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் அந்த பாடியோட பாசிட்டிவிட்டி, அந்த எனர்ஜிஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரெண்டாவது கண்டிஷன், எப்போவுமே மார்னிங்கில் காற்றுல ஆக்சிஜனோட லெவல் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எழுந்து உங்களோட இது பண்ணிங்கன்னா பாடிக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை ஆகும். மூணாவது, அந்த டைமில் ரொம்ப காம்னஸ் இருக்கும் ஏர்த்தில், இட்ஸ் வெரி குவைட். அந்த டைமில் உங்கள் மைண்டு ஒரு ஒன்னஸ்க்கு போகும். எப்போ நீங்கள் கோலம் போட ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் கோலம் போடுறப்போ வைப்ரேட் பண்ணுறீங்க அந்த வீட்டை, ரைட்? எப்படி பெருக்கிறீங்க, முதல்ல பெருக்கிறப்போ என்ன ஆச்சு, க்ளீன் ஆகுது, க்ளீனாக இட்ஸ் வைப்ரேட்டிவ், ரைட்? நீ குளிச்சு பாரு, குளிக்காமல் பாரு, உனக்கு எப்படி இருக்குது, குளிச்சா ஏன் ஃப்ரெஷ்ஷாக வர, யூ ஆர் கெட்டிங் கிளீன்ஸ், ரைட்? ஸோ சச் வே ஈச் ஹோம் ஹேஸ் டு பிரெத், ரைட்? அதை க்ளீன் பண்ணாமல் நீங்கள் துவைக்காதது நீங்களே போட்டுக்கிற மாதிரி தான். இந்த கல்ச்சரில் மட்டும்தான் அந்த பழக்கம் இருந்தது. இதை வீட்டை சுத்தம் பண்ணுற, வீட்டை கழுவாங்க, வீட்டை குளிப்பாடுவாங்க, ரைட்? நம்ம கழுவுறோம், துடைக்கலாம். ஃபாரின்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. ஏன்னா வி ஃபீல் வீட்டை கூட உயிரோடு இருக்கிறதா தனியாக பார்க்குறோம். ஏன்னா அது உண்மை இருக்குதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கு. எனர்ஜிஸோட அவ்வளோ அழகாக கனெக்டாக இருந்தோம். அந்த கேப் வர்றதுனால தான் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வருது. ஸோ அந்த கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறப்போ உன் மைண்டில் உன் ஃபோக்கஸ் அங்கே இல்லாமல் கோலம் போட முடியாது. கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் கேல்குலேட் பண்ண இத்தனை புள்ளி வச்சு இந்த டைரக்ஷனில் எத்தனை போனோம், இது உனக்கு நேச்சுரலாக மைண்டு ஒன்னஸ்க்கு கொண்டு போயிடுது. காலையில் பண்ணுறப்போ சைலண்ட்டாக இருக்கிறப்போ நீ நிஜமாக ஒரு ஃபீமேல் குவாலிட்டி எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சின்னா, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி உங்களுக்கே தெரியாமல் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த காமில், அந்த மைண்டில், அந்த மண், அந்த ஒன்னஸ்க்கு வந்துச்சாலே போதும், நீங்கள் விட்டுட்டே பண்ண வேணாம். எல்லாத்தையுமே இன்பில்ட் பண்ணிட்டாங்க அந்த குவாய்டில். ரெண்டாவது, கோலத்தில் அப்போ கொஞ்சம் அரிசி மாவும் கலந்து போடுவாங்க. அங்கே இருக்க குட்டி குட்டி எறும்புங்களுக்கு அது ஃபுட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, சும்மா போயிட்டு போகிறப்போ குளிக்காமல் போய் கோலம் போடுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு அந்த பழைய பெட்ஷீட்டு போட்டு பாக்டீரியாவோட பற்று தூங்கலாம், அது ஒன்றும் கிடையாது. அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு வியாதியோ ஈஸியாக கொடுக்கும், கிஃப்ட் பண்ணும். செய்யணுமே செய்யக்கூடாது. நீ ஒன்றும் எனர்ஜி ஃபஸ்ட்டு அந்த ஃபீமேல் தான் அந்த ஃபேமிலியோட சோர்ஸே. ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ ரொம்ப நிறைய பாடியில் சேஞ்சஸ் வரும். அதெல்லாம் ஹார்மோன் சேஞ்சஸ், எக்ஸ்டர்னலாக எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான சோர்ஸ். அந்த பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டில் பண்ணுறப்போ அந்த வீடு வேறு எனர்ஜிஸ்டாக மாறிடும். ஸோ உங்ககிட்ட அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ஓவர் எ பீரியட் யூ ஆர் கோயிங் டு ரூல் அண்ட் த ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி உங்கள் கையில் தான் கொடுக்குறாங்க, ஒரு ஃபீமேல் கையில் கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலி ஃபீமேல் கையில் கொடுக்குறப்போ அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் இப்போ சோம்பேறித்தனமாக இருந்துட்டு நாளைக்கு அவங்க போகலன்னா உங்கள் வைப்ரேஷனோட நெகட்டிவிட்டி அந்த ஃபேமிலிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக அந்த மேல் ஒரு எப்படி லேசியாக இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸோ, ஒரு உமன் லேசியாக இருந்தால் கொலாப்ஸ் தான். அவன் லேசியாக இருந்தால் ஓரளவுக்கு, ஆனால் ஒரு உமன் லேசியாக இருந்தாங்கன்னா கொலாப்ஸ். ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ குட்னஸ் இருக்குது, உங்களால் மட்டும்தான் அது கொடுக்க முடியும். ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா குழந்தை கம்ஃபர்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு அம்மா தான் இன்ஸ்டண்ட்டாக அது கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ். தேர் ஆர் ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன்ஸ் தேர், அது டிஃப்ரெண்ட்டு. பட் மேஜராக பார்த்தோன்னா அந்த உமன் கிட்ட தான் அந்த கம்ஃபர்டபுள் எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த வேலையை பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பாடி உங்களோட அந்த குட்னஸ் ஆக்சிஜன் ஆக்சிஜன் எடுக்கிறீங்க, உங்கள் மைண்டு ஒன்னஸ்கிறது, அந்த காம் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு இன்விசிபிளாக அந்த பிளானட்ஸோட அலைன்மெண்ட் ஆகிறதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கிற எனர்ஜி ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ வில் கெட் மோர் எனர்ஜி ஸ்டோர். அந்த மாதிரி எப்போவுமே காலையில் ஒழுங்காக ரெகுலராக எழுந்துக்கிற பொண்ணு இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருப்பான், அவளுக்கு கண்டிப்பாக இது. இப்போ நம்ம டிவி மீடியா இருக்கிறதுனால நைட் எல்லாம் பேக நமக்க சம்மந்தமே இல்லாமல் பார்த்துட்டு காலையில் அப்படியே தூங்கிட்டே இருக்கோம். எந்த மிருகமுமே இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பண்ணுறதில்ல. அது கரெக்டாக பாரு, ஈவினிங் எந்த அனிமல்ஸ் இருந்தாலும் செப்பரேட் ஆகிடும். எந்த பறவையாக இருந்தாலும் சரி அதனோட சவுண்ட்ஸ் எல்லாமே மார்னிங்கில் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். 4-5:30 குயிலெலாம் நீங்கள் ஊரில் இருக்கனாலும் தெரியல, இங்கே இருக்கனாலும் தெரியல. கொஞ்சம் அவுட்டரில் போனீங்கன்னா குயிலுங்க கத்துறத்த சத்தம்லாம் கேட்கலாம், அழகாக கோழி கத்துற சத்தம் இதெல்லாம் கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேக்கப் போகிறோம், அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே வேறு, அந்த எனர்ஜியே வேறு. நீங்கள் சும்மா மாடிக்கல ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் என்ன ஆனாலும் சரி ஒரு 5:00, 4:00 ரொம்ப அதிகம் உங்களுக்குன்னா 5:00 எழுந்துக்கங்க. எழுந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே சோம்பேறித்தனமாக போகக்கூடாது, குளிச்சுட்டு மாடியில் போய் சும்மா உட்காந்து பாருங்கள், சும்மா அந்த சில்னஸை என்ஜாய் பண்ணி பாருங்கன்னா இட் இல் பி வெரி ஆசம். அதை ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எல்லாமே தெரியும்.
1: காட்சி 7, விஜயாவின் திருமணத்திற்கு பின்பு. விஜயா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, நெத்தியில குங்குமம் வச்சுக்கணும், அப்புறம் இனிமே நீதான் துளசி செடிக்கு பூஜை பண்ணணும்.
3: விஜயா குங்குமம் வைக்க கண்ணாடி முன்பு நிற்கிறாள்.
2: குங்குமம் ரொம்ப அதிகமா இருக்கோ, சூட் ஆகுற மாதிரி தெரியலையே, இவ்வளோ குங்குமம் வச்சா மாடர்ன் ட்ரெஸ் செட் ஆகாதே, எதுக்குதான் இதெல்லாம் பண்ண சொல்றாங்களோ, காலில் வேற இந்த மெட்டி லொட லொடன்னு, இதில் இனிமேல் துளசி செடிக்கு வேற பூஜை பண்ணுன்னு சொல்றாங்க கடவுளே.
3: மெட்டியை சரி செய்து விட்டு குங்குமம் வைத்து கொண்டு யோசனை செய்து கொண்டே வெளியே செல்கிறாள்.
0: சக்ராசன் ஒரு பாடி, சக்ராசன் பேசிக்காக தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு புரியும். இன்னும் நான் சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லணும்னா கிளான்ஸ், நம்ம பாடியில் சர்டன் டைப் ஆஃப் கிளான்ஸ் வந்து உங்களுக்கு கிளான்ஸோட ஒர்க் என்ன செக்ரிகேட் பண்ணும் ஹார்மோன்ஸை. ஸோ இந்த இடத்துல வைக்கிறது எந்த அளவுக்கு சொன்னனோ பொட்டு வைக்கிற மாதிரி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறப்போ உங்களோட செக்ஷுவல் சக்ரா வில் கெட் ஆக்டிவேட்டட். அதுலேருந்து எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகிறப்போ அதை பிளாக் பண்ணும், பிகாஸ் வென் விமன் கெட் மேரிட் ஷி செக்ஷுவலி கனெக்டட் டு எ மென். ஓகே, அப்போ அந்த எனர்ஜிஸ் அன்னெசரியா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டைவர்ஷன் ஆகக்கூடாது. அந்த டைவர்ஷன் கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல வைக்கிறப்போ அனதர் மென்னோ விமெனோ இருக்கிறப்போ அந்த எனர்ஜிஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. என்ன சொல்ல போனா ஒரு அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி தான் மென்னோ விமெனோ கண்டுபிடிக்கும். யூ டேக் எனி அனிமல் ஜென்ரலாக ஸ்மெல் பண்ணிக்கும், இன்னும் அது மேலா ஃபீமேலான் அது பார்த்தாலும் தெரியாது, ஒன்லி பை ஸ்மெல்ஸ். அந்த மாதிரி எனர்ஜிஸ்க்கும் அது தெரியும். ஸோ நம்மக்கிட்ட நமக்கு அதனோட சென்ஸை நம்ம இழந்துட்டதால எனர்ஜிஸ் வில் ஸ்டில் ரிமைன் தட். இன் ஆர்டர் டு பிளாக் தட், ஒன்ஸ் யூ ஆர் கனெக்டட் டு மெயில்னா அந்த எனர்ஜிஸ் வில் கெட் ஆட்டோமேட்டிக்லி லீக் அவுட்ன்றதுக்காக, அதை சஸ்டெயின் பண்ணுன்றதுக்காக அந்த குங்குமத்தை பண்ணுவாங்க. அதனால தான் ரீசன் அது பிளாக் பண்ணுறதுக்காக, நத்திங் பியாண்ட் தட். த சக்ரா வில் கெட் மோர் ஆக்டிவேட்டட் இன் தட். அந்த பொட்டு நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான், உங்களோட ஃபெமினின் கிட்ட ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்கும், குழந்தைங்கிட்ட ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்கும், ஃபெமினின் கிட்ட ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்கும். அதனால இந்த அக்ன சக்கராவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் வேர் யூ கேன் ரீடெயின் யுவர் ஓன் எனர்ஜிஸ். உன்கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டி நீ எழுதுக்கணும்னு அவசியம் கிடையாது, நோ அதர் பர்சன் கேன் ஸ்டீல் யுவர் எனர்ஜிஸ். தட் இஸ் த வே ஃப்ரம் த சைல்ட்ஹுட் அந்த குங்குமத்தை வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஓகே, ஒன்ஸ் மேரிட் யூ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சக்ராஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் கெட் ஆக்டிவேட்டட். துளசி செடி செடிங்கல்லையே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப எல்லா செடியும் தண்ணி ஊற்றலாம், அதை பற்றி என்ன கிடையாது. துளசி செடிக்கு அதுக்கான மெடிசன் ப்ராப்பர்ட்டியாக அது யூஸ் ஆகும். துளசி செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 types of டிசீஸை க்யூர் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது, மோர் தென் 100 ஐ பிலீவ். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு கோல்டு வந்தால் கூட துளசின்னு இருக்கும், அந்த துளசிலிருந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும், அந்த ஃப்ராக்ரன்ஸு நீங்கள் ஸ்மெல் பண்ணாலே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். துளசி ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த எப்படி இருக்கும், இட்ஸ் ஆசம் ரைட், இட்ஸ் வெரி குட் ரைட். அந்த துளசிக்கு ஒரு எனர்ஜி இல்லையே எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும், பாசிட்டிவிட்டி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி. அது கிட்டத்தட்ட அதனுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி அதுக்கு இருக்கிறதுனால தான் அதுக்கு சாமிக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. அதனுடைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ இருக்குது அதுக்கு, நம்ம அதை பண்ணி அதை சுப்பீரியர் தெரிஞ்சதுனால அது கடவுளுக்கு சமமாக வைக்கிறோம். ஏன்னா அதுக்கு வைப்ரண்ட் இருக்குன்னு கூட சொல்ல முடியும். இந்த வைப்ரண்ட்டுன்னா எனக்குலாம் தெரியவே இல்லையே, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, ஏன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி மெச்சூரிட்டி ஆகலை, யூ கேனாட் ஃபீல் இட் இல்லை, இந்த எமோஷன் எனக்கு புரியல. உங்கள் அம்மா பார்த்தா எனக்கு ஃபீல் வரலன்னா என்ன, நான் எனக்கும் உங்கள் அம்மாக்கும் கனெக்டே ஆகலை ரைட். நான் எனக்கு கனெக்ட் ஆகணும்னா ஐ ஷுட் ஹாவ் தட் ஃபீல் ஃபர்ஸ்ட், கரெக்ட். ஸோ எனக்கு சில விஷயங்கள் புரியணும்னா நான் அதோட கனெக்டிவிட்டி இருந்தால் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருந்தால் புரியும், அதுக்கு என்னை ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணணும். எனக்குள்ள பேரியர் வச்சுக்கிட்டு நான் வந்து கேல்குலேஷன் பண்ணி தான் அந்த எமோஷனை புரிஞ்சுப்பேன்னு வச்சுக்கோங்க, என்னால் முடிய முடியாது ரைட். ஸோ ஃபஸ்ட் ஐ ஷுட் அலோவ் இட், அலோவ் பண்ணால் அது இட் வில் டேக் டைம், எவ்ரி திங் ஹேஸ் டு டேக் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக புரியறப்போ கண்டிப்பாக அதுக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி புரிய வரும். அதை புரிஞ்சதுனால அவங்க அதை பண்ணாங்க, புரியலனா ஏன் பண்ணல, ஏன் உனக்கு போயிட்டு வேறு களி செடிக்கு ஏன் பண்ண சொல்லலை, துளசி செடிக்கு ஏன் பண்ண சொல்கிறாங்க, ஏன்னா அதனுடைய குவாலிட்டிஸ் தான் அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க, அதனுடைய பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது ஒரு கஷ்டமாக மாற்றிட்டாங்க. உனக்கு வேறு வழியே இல்லைன்னா நீ செய்ய, உனக்கு தெரியலனா அது கஷ்டமாக வச்சா நீ பண்ணிட்டு போவ, தெரிஞ்சோ தெரியல நீ அட்லீஸ்ட் பண்ணிட்டு போவ இல்லையா, அந்த பெனிஃபிட்டாச்சும் உனக்கு கிடைக்கணும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு குழந்தை நெருப்புக்கிட்ட போனால் தொடுன்னு தெரிஞ்சா ஏதோ ஒரு பயமுறுத்துறாங்க, அந்த பயமுறுத்துறத மட்டும் நம்ம எடுத்துக்கின்னு அது எதுக்காக ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலனா அது ஃபெயிலியர் ஆகிடும். புரியுதா, அந்த மாதிரி பர்பஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிடுது. அது சிலது ஆபத்து போகக்கூடாது, சிலது பாசிட்டிவிட்டி போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஒரு கான்செப்ட். கண்டிப்பாக துளசி செடின்றது அவ்வளோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சரோட கிஃப்ட் அது. அது கண்டிப்பாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் அது கிட்ட போகிறப்போ ஒன்றும் கிடையாது, அந்த அதை போயிட்டு பூஜை பண்ண சொல்கிறாங்க, பூஜைன்றது ஒன்றும் கிடையாது. யூ ஆர் கிவிங் யுவர் ஓன் பாசிட்டிவிட்டி டுவோர்ட்ஸ் இட், யூ ஆர் ட்ரைங் டு கனெக்ட் டு ஈச் அதர். உங்கள் ரெண்டு பேருக்கும் மீடியம் ஒன்று வேணும் இல்லையா, நீ ஃபோன் இருக்கிறன்னா நான் ரிசீவ் பண்ணுறப்போ நான் கனெக்ட் ஆகணும் இல்லையா, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆன் பண்ணணும் இல்லையா, இல்லைன்னா உன்னோட ஃபோன் எனக்கு ரீச் பண்ணாலும் நான் ரீச் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹவ் டு ஓப்பன் இட் ரைட். அந்த ஓப்பன் தான் அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், நீ அதுக்கிட்ட கனெக்ட் ஆகிறப்போ அது உன்கிட்ட கனெக்ட் ஆகும் இல்லையா. அந்த ஃபோன் மாதிரி தான் அந்த சிக்னல்ஸ், அதுக்காக எனக்கு சிக்னல்லாம் காட்டுன்னா காட்ட முடியாது ரைட். பார்க்கலாம், எனக்கு அது மெச்சூரிட்டி வேணும் அதுக்குன்னா, அதுக்கு நான் ஐ ஹவ் டு டீப்லி ஸ்டடி அபவுட் தட் ரைட். கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலை பற்றி டீப்பாக ஸ்டடி பண்ணிங்கன்னா தென் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் பார்ட் ஆல்சோ, டில் தட் யூ கனாட் பிளேம். ரெண்டு விஷயத்த சொல்லக்கூடாது, ஒன்று நமக்கு அனுபவத்து இல்லாத விஷயத்த கண்டிப்பாக சொல்லக்கூடாது, அதே மாதிரி இன்னொருத்தங்க அனுபவத்தை நம்ம குறைய சொல்லக்கூடாது.
3: நீங்க கேட்டுட்டு இருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க அஜய் ஸ்னேகா. இப்போ நம்ம கேட்டது விஜயான்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பவங்கள். இது மாதிரி நம்ம பல பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு. பெரியவங்க சொல்றாங்க காலம் காலமா பண்றோம், சொல்றத கேளு எதிர்த்து பேசாதங்கிறது மட்டும்தான் நமக்கு விடையா இருந்திருக்கே தவிர உண்மையான விடை என்னன்னு நமக்கு தெரியல, தெரிஞ்சுக்கவும் நம்ம விருப்பப்படல. ஆனா இன்னைக்கு நம்மளோட விடை தெரியாத பல கேள்விகளுக்கு பதிலாக மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் டார்க் நைட் ரைசஸ்ல வர பேட்மேன் மாதிரி தாங்க. மார்னிங்ல ஒரு IT ப்ரொஃபஷனலா 9-to-5 ஜாப் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் யோகா பிராக்டிஷனரா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் பர்சனாவும் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோகா கத்துட்டு வராங்க. அவர் சொல்லித்தர அந்த மெக்கானிசமே பாத்தீங்கன்னா உங்களால தெரிஞ்சு இல்ல பார்த்தோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அவர் மோர் ஆஃப் ஸ்பீக்கர் கிடையாது, மோர் ஆஃப் டூவர். அவர் சொல்லித்தர எல்லா யோகாவுமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான யோகா, அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, அதை நீங்க பண்ணி பண்ணாதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சார் இப்போ இந்த டாபிக் பத்தி உங்களோட ஒரு ஒபீனியன் என்ன, ஹோல் டாபிக் பத்தி உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இந்த ரிலீஜியஸ் நீ சொல்றதெல்லாம் ரீசெண்டா வந்த டெவலப்மெண்ட் தான் தவிர இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு சர்டன் பீப்புளோட எபிலிட்டின்னு ஒன்று இருக்குது ரைட். எல்லாருமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்க முடியாது கரெக்டா, வரலன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்க ஆர்ட்ஸுக்கு போகலாம், இன்னும் கொஞ்சம் போகலன்னா அடுத்த லெவல் இன்ஜினியரிங்கோட அடுத்த லெவல் பார்க்கலாம். ஜஸ்ட் சீங் நாட் இன் எக்ஸாம்பிள், தப்பு கரெக்டாக கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சு இதுவும் இருக்கிறாங்க, இதை படிச்சு அது போயிருக்கணும்னு நாங்கள் சொல்லணும்னா அப்போட கேப்பபிலிட்டி ஆஃப் த பீப்புள் ஓகே. கேப்பபிள் ஆஃப் த பீப்புள் அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா இதனுடைய ஃபார்மேஷன் யாருக்கெல்லாம் அந்த கேப்பபிலிட்டி இருந்ததோ அவங்களால மட்டும்தான் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீ கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக்ஸில் பெரிய ஆளாக நீ படித்து வரேன்னா உன்னால் இன்னொரு மொபைலை உருவாக்க முடியும், இன்னொரு டிவைஸை கூட நீ கண்டிப்பாக பண்ண முடியும். பட் இதுக்காக எல்லாருமே அந்த டிவைஸை ரெடி பண்ணுன்ற அவசியம் கிடையாது. யூஸ் பண்ணால் போதும், மொபைலில் நீ போய் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது, உன் மொபைல் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொன்னால் போதும், நீ யூஸ் பண்ணுவ. ஸோ இந்த பெனிஃபிட்ஸு இருக்குது, அவைல் பண்ணலாம் போதும். ஸோ கோயிலுங்க அந்த மாதிரி இருந்தப்போ இதுக்குன்னு மெக்கானிக் இருக்கிறான், அவன் ஒரிஜினலாக கிரியேட் பண்ணதை விட 10% வச்சுருப்பான் ரைட். ஸோ கோயிலுங்களா அந்த மாதிரி விஷயங்களை எது சரி பண்ணுமோ சரி பண்ண தெரியாதோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த இது லெவல்ஸ் மாறும், ரிஷி முனி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா, இவங்களோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜில் ஒரு ஜெஜான்டிக் ஸ்ட்ரக்சராக பண்ணுவாங்க, அடுத்து வரவங்க அதை மெயின்டைன் பண்ணுறவங்க, அதுக்கடுத்து அவங்க வருவாங்க பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ரிலீஜியஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த ரிலீஜியஸ்னா அந்த பீப்புள், இப்போ நம்ம ரிலீஜியஸாக கூப்பிட்றோம் இல்லையா, இது என்ஜினியர் குரூப்பு, இது டாக்டரு, இது ரிலீஜியஸா, அந்த லெவலப்ல அதுல நல்லா பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சர்டன் டைம்ல நான் சொல்றது லாங் லாங் லாங் அகோ அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் ஆனப்போ தோஸ் பீப்புள் ஹூ கேன் மெமரைஸ் திங்ஸ் பெட்டர் வே, தோஸ் பீப்புள் ஹூ கேன் சஸ்டெயின் தீஸ் திங்ஸ் இன் அ பெட்டர் வே, அவங்க ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்புக்கு அந்த எபிலிட்டியோடு இருக்கிறப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ நீ கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுவ, நீ கொஞ்சம் இந்த எபிலிட்டியில நீ இருக்கிற, ஸோ நீ இந்த ஆர்ட் நீ இந்த டிசைன் பண்றதுல நீ ஃபெமிலியர் ஆகு, இது இப்படி இப்படி இப்படி செக்ரிகேட் ஆச்சு. ஸோ தட் அதுலேருந்து வரப்போ இன்னும் டெவலப் நல்லா வந்துச்சு, ஈஸியாக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே அதை கற்றுக்க வேண்டியதாக இருக்கிறப்போ இன்னும் நல்லா பண்ணாங்க. அவன் சின்ன வயசுலேருந்தே கட்டணம் கட்டுறப்போ இன்னும் நல்லா பண்ண ஆரம்பித்தான், ஸ்பெஷலைசேஷன் மாறிச்சு. அது ரிலீஜியஸாக மாற்றி அதெல்லாம் வந்து நடுவில் வந்த ஒரு கலவரம் தான், அது இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும். ஸோ ட்ரூவாக பண்ணால் நேச்சரில் இவங்க தான் அவங்க தான் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தான் கோயிலுங்களுக்கும் யாரையும் வந்து அனுமதிக்கிறது நிறுத்தினதே கிடையாது. நீ சொல்கிற வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி ஈஸ்டர்னாக இருந்தாலும் சரி எல்லாருமே அல்லவுடு. பட் அது ரிசீவ் பண்ண தெரியாமல் அதுக்குள்ளே வரப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாங்க, நத்திங் பியாண்ட் தட். அவங்களுக்கு அதனுடைய பியூரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பாடி வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். அது வந்து இருக்கக்கூடாது. நம்ம பாடியில் இருந்தால் அங்கே இருக்கிற பியூரிட்டியை கம்மி பண்ணி

0: தவிர நேச்சுரலாக அவங்க வரக்கூடாதுன்றது நம்ம கிடையாது. அவங்களோட டெண்டன்சி என்ன, இங்கே பியூரிட்டி இருக்கிறப்போ யூ ஆல்சோ கம் வித் பியூரிட்டி திங்ஸ் தென் வி வில் அலோ, பிகாஸ் இந்த இடம் அதுக்காக வைப்ரேஷனுக்காக இருந்த இடமே தவிர உங்களை அலோ பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு சில பீப்புள் என்ன இருந்தாங்க அப்போதைக்கு அவங்களோட ஹைஜீனிக் மேட்டரில் ரொம்ப கேர் எடுத்துக்காங்க, ரொம்ப லேசியாக இருந்தாங்க, ரொம்ப வேலையாக ரொம்ப இதுவாக செஞ்சுட்டு அவங்க அது பண்ணாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்கே பியூரிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம், வா அதுக்கான சிஸ்டத்தோட வா, குளிக்காமல் வராத, இந்த இடம் வந்து எடுத்துக்கிற இடம் அது கிடையாது. அதனால அது அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற வேற ஃபார்ம்ல மாறிடுச்சு. அதனால அது வந்து அந்த ரிலீஜியஸ் நீங்க சொல்ற டைவர்ஷன் அதெல்லாம் அப்படி சொல்ற விஷயங்கள்லாம், பட் தெர் இஸ் நோ இன் நேச்சர் தெர் இஸ் நோ சச் திங்ஸ். நீ கண்டிப்பா இதை யாருக்கு வேணாலும் புரிய வச்சு யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் செய்யலாம். யாருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கோ, நேச்சர் யாருக்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கோ அது பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செக்டர் இருந்தது, இப்போ அப்படி கிடையாது. இப்போ சிட்டி வந்தப்போ எவ்ரி திங் இஸ் மிக்ஸ்ட், நத்திங் யூ கேன் டிஃபைன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. யூ கேன் ஸ்டில் இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இது இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கிறதுன்றனால அது எப்படியாச்சும் மிஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட ஜென்ரேஷனுக்காக ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டே வராங்க. அதில் லாஜிக்ஸை விட்டுட்டாங்க, ஃபோர்ஸை பிடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றின குட்னஸ் தெரியாமல் இட் பிகமிங் மோர் இரிட்டேட்டட், அது டூ மச்சா லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே யார் கேப்பபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க மூலமாக சாஃப்டாக கொண்டுட்டு வர விஷயத்த சயின்ஸை ரொம்ப ரப் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது உண்மையிலே மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ரீட்டைன் ஆயிருக்கும். அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால இருக்கிறதும் போச்சு. ஏன்னா மேஜர் ஆஃப் த பீப்புள் அன்னோன் பீப்புள் ஆயிட்டாங்க, அன்னோன் பீப்புள் இருக்கிறப்ப நோன் பீப்புளோட சோர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகிடுச்சு, தெரிஞ்சவங்களும் கம்மி ஆயிடுச்சு. அதனால இது அழிஞ்சிட்டு போகுது. இது உண்மையிலேயே அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா, கரெக்டாக ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது அழியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுதான் சயின்ஸ், இது இட்ஸ் ஹேப்பனிங். நீ அது போனால் அது நடக்கும் கண்டிப்பாக, அந்த அது மாறவே மாறாது. அந்த லாஜிக்ஸ் அங்கே அவ்வளோ அழகாக பில்ட் பண்ணி போயிருக்காங்க. நத்திங் பியாண்ட் தட், நீ சொல்கிற மாதிரி யாருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதும் கிடையாது, யார் பண்ணுவதும் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் ரீசன்ஸ், அது புரிஞ்சுக்கிட்டோன்னா இதெல்லாம் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரேஷன்ஸ் லைக் யூ டெஃபினெட்லி டு ஃபஸ்ட் யூ ஷுட் டேக் ஸ்டெப் ஃபார்வர்ட். அதுக்கு முன்னாடி அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, அதான் மெயின். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கற்றுக்கங்க. இது வந்து நீங்கள் சும்மா இன்னொருத்தக்கிட்ட வாய் வழியாக இல்லை சும்மா போய் சொல்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் மீன் பண்ணணும், தென் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் அப்பா அம்மா சொன்ன மாதிரி தான், அவங்க இது எக்ஸ்பீரியன்ஸாவோ இல்லை மீன் பண்ணாமல் சொல்கிறதுனால உங்களுக்கு எப்படி டைல்யூட்டடாக கிடைக்குதோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்போ வில் நாட் ஹேப்பன் இன் எ டே ஆர் டூ, இட் மே டேக் எ டைம். ரைட், அந்த டைமுக்கும் அந்த பேஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம ஃபஸ்ட் வி ட்ரஸ்ட் வாட்ஸ் ஹேப், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம், அதுக்கப்புறமா தெரியும். யாரோ ஒருத்தர் தான் ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அவனோட இன்வெஷன்ஸை பற்றி படிக்கிறோம் இல்லையா, நம்மளோட இன்வெஷன்ஸை பற்றி எப்படினா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கோமா, சிஸ்டமே இங்கே மாற்றிட்டாங்கன்றதுனால அவனை படிக்கிறதும் அவன் புக்ஸை போய் படிக்கிறான், அவனோட கண்டுபிடிப்புகளை படித்து படிச்சுட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற சிஸ்டத்தை ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் மாற்றிட்டு போயிட்டான், அவன் ரூல் பண்ணப்போ அவன் மாற்றிட்டு போயிட்டான். அவன் மாற்றிட்டு போனதுனால இன்றைக்கி அவன் ரூல்ஸு அவன் ட்ரெஸ்ஸு அவன் மெத்தட்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களும் திருடின்னு போயிருக்கான் அவன், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நம்மக்கிட்ட வந்து இருக்கிற இதெல்லாமே திருடிட்டு போயிருக்கான். நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற திருட முடியாத விஷயங்களை விட்டுட்டு தான் போயிட்டான், ஆனால் அதை கூட நம்ம டெக்னிக்கலாக அவன் திருடின்னு போயிட்டான். எப்படி, பை வே ஆஃப் கரப்டிங் அவர் மைண்ட், நம்ம மைண்டை கரெக்ட் பண்ணிட்டான் ஆட்டோமேட்டிக்காக, அதுவும் லாஸ் பண்ணிட்டோம். ஸோ அவன்கிட்ட எல்லாமே மார்க்கெட் பண்ணிட்டுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அவனோட இன்வெஷன்ஸ் எதுக்காக இருக்குன்னா, அவன் பிரெட் அங்கே தயாரிச்சுனா போதும், இங்கே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிப்பீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், காலையில் ராகியாக சாப்பிடுவீங்க, அந்த ஓட்ஸுன்றது நமக்கு தேவையே இல்லை, நம்மக்கிட்டே அவ்வளோ இருக்குது. அவன் ஓட்ஸ்ன்னு அவன் ஊரில் இருக்கிறத இங்கே மார்க்கெட்டிங் கண்டெய்னராக அனுப்பணும், இங்கே ஒரு ஆட் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆளுங்க போதும், ஓகே சைஸ் 0 ஆகலாம் சொல்லிட்டு ஓட்ஸ் எடுத்து குடிப்பாங்க. ராகியில் சைஸ் 0 கீழே கூட போகலாம், நீங்கள் உண்மையில் சாப்பிட்டீங்கன்னா. பட் இதெல்லாம் பியாண்ட் தட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எவ்ரி திங். பட் ரிலீஜியஸாக நீ கேட்ட கொஸ்டினுக்கு கண்டிப்பாக இட்ஸ் நாட் நிட் நோ நிட் ரெஸ்ட் ஃபார் சர்டன் பீப்புள். கண்டிப்பாக இதனோட விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் கேன் பி எக்ஸ்டெண்டட், பட் அதுக்கான குவாலிட்டி அவங்க கிட்ட இல்லாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரோஜன் கிடையாது. பீப்புள் ஆர் ரெடி ரைட்னா தென் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு.
1: அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.
2: அறிந்து கொள்ளுங்கள் அறிவியல் உண்மைகள், வழங்குவது MOP இன் சமுதாய வானொலி 107.8.

0: mission leads you to good mission. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சயின்டிஃபிக் ரீசன்ஸ் பிஹைண்ட் இந்து ரிச்சுவல்ஸ். இது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க நம்ம கூட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெல்கம் டு தி ஷோ அக்ஷயா.
2: ஆக்சுவலி அந்த காலத்தில் காரணம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ் கோ ஹேண்ட் அண்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் எல்லாமே கேள்வி கேட்குற குவெஸ்டனிங் மைண்ட் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ ஒரு கேள்வி கேட்டு அது கியூரியாசிட்டி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இருக்கு. ஸோ கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் அப்படியே எந்த கேள்வியும் கேட்காம பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் செய்யறதில்லை. அது பின்னாடி இருக்க என்ன நடக்குது, என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு காமனா எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது அக்கேஷன் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் டைம்ல வீட்டுல தோரணம் கட்டுவாங்க. தோரணம் வந்து அழகுக்கு கட்டுறாங்கன்னு மட்டும்தான் நிறைய பேர் நினைச்சுப்போம். இல்லைனா ரொம்ப கன்சர்வேட்டிவா இருப்பாங்க போல இருக்கு, அதனாலதான் வீட்டுல தோரணம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க இந்த காலத்திலயும் நினைப்போம். ஆனா அந்த தோரணம் கட்டுறதுல ஒரு உண்மையான சயின்டிபிக் ரீசன்ஸ் என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற காத்து தூய்மைப்படுத்துற குணம் அந்த தோரணத்துக்கு உண்டு. நிறைய கிராமத்துல பாத்தீங்கன்னா அரச மரத்தை கும்பிடுவாங்க. அரச மரத்தை இங்கிலீஷ்ல பீப்புள்ஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த பீப்புள்ஸ் ட்ரீக்கு இருக்க ஸ்பெஷல் குவாலிட்டினாலதான் அரச மரத்தை கும்பிடுறோம். அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, ஜென்ரலா ட்ரீஸ் வந்து காலையில ஆக்சிஜனை தயாரிக்கும், சாயங்காலத்துல கார்பன் டை ஆக்சைடு தயாரிக்கும். ஆனா அரச மரம் காலையிலயும் சரி சாயங்காலமும் சரி ஆக்சிஜனை தான் தயாரிக்கும். இதனால கான்ஸ்டன்ட் ஃபுளோ ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இதனாலதான் அரச மரத்துக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்.

0: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க சார்.
0: நான் எம்ஓபி சமுதாய வானொலி 107.7 இருந்து பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
0: சார், உங்க பேர் என்ன சார்?
1: சார், கே ராஜேஷ்.
0: எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: சார், லயனா காலேஜ் குங்கம்பாக்கம்.
0: ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: சார்? பிஏ செகண்ட் இயர் தமிழ் லிட்ரேச்சர்.
0: எத்தனை நாளா சார் எங்கள் வானொலியை கேட்டுட்டு இருக்கீங்க?
1: 1 இயரா சார்.
0: 1 இயரா கேட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே சார். என்னென்ன நிகழ்ச்சி கேட்குறீங்க சார்?
1: சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மதுரை மதுரை கானங்கள் தான். அந்த கர்நாடக இசை இருக்குல்ல?
0: சரிங்க சார்.
1: அந்த இசை கேட்கும் போது எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு சார். ஒரு என்டர்டைன்மெண்டா
0: ஓ
1: இருக்கு. அது மட்டும் இல்லாம அரிய சார்ந்த நிகழ்ச்சி நிறைய ஒளிபரப்பு பண்றதுனால அது கேட்கறதுக்கு என்னதான் இருக்கு. அது இன்னொருத்தங்க சொல்லும் போது இன்னும் இனிமே இருக்கு.
0: ஓ சரி சார். வேற எந்த நிகழ்ச்சி சார் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க? வேற எந்த நிகழ்ச்சி ரொம்ப விரும்பி கேட்பீங்க இது மட்டும் இல்லாமல்?
1: அன்னைக்கு ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வாசு மீன்கள்லாம் சொல்லிட்டு நிகழ்ச்சி போட்டிருந்தாங்க.
0: சரிங்க சார்.
1: எந்த மீன் வீட்டில் வளர்க்கணும், எந்த மீன் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்ட்டு.
0: சரிங்க சார்.
1: இந்த மீன்கள்லாம் கிட்டத்தட்ட 1000ல இருந்து பல லட்சம் மதிப்புள்ள வரைக்கும் மீன்கள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க.
0: சரிங்க சார்.
1: ஓ, ஸோ அந்த நிகழ்ச்சி கேட்ட அப்புறமா இப்போ நம்ம ட்ரெயின் வந்தது இல்லை கங்கா சிறையில்.
0: ஓ சரி சார்.
1: அது அமைச்சன் தொடங்க சார். அது அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெயந்தி நடராஜன் சார் சொன்னாங்க.
0: சரி சார்.
1: ஸோ அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு பெட்டியாக போய் அது என்னென்ன இருக்கு, அது என்னென்ன வரைஞ்சிருக்காங்க, அது என்னென்ன வரலாறு இருக்கு, இப்போ ஸோ எல்லாத்தையுமே ஒன்னோட சொன்னாங்க.
0: சரி சார்.
1: அதுமூலம் அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொன்னது அப்படியே ஐபிஎல் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
0: சரி சார். சார்,
1: நான் நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சமா இருந்தது, நல்லா பேசினாங்க.
0: சரிங்க சார்.
1: கரெக்டு, நான் தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் போய் நேரடியாக பார்க்கறது இல்லை, இருந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையா இருக்கு.
0: சரிங்க சார். சரி சார். அப்போ இந்த வானொலியை கிட்டத்தட்ட ஒரு வருடமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க?
1: ஆமாம் சார்.
0: சரிங்க சார். சார், இது தொகுத்து வழங்கிய ஆர்ஜே பத்தி கொஞ்சம் சொன்னீங்களே சார், அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படி வழங்கினா, எப்படி ஆர்ஜே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
1: அதாவது நான் வந்து பார்வை கேட்டேன் சார்.
0: சரிங்க சார்.
1: ஆனா அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நானா, அதாவது என்னால இந்த சமூகத்தில் சொல்ல முடியல அப்படிங்கிற ஏக்கத்தை பிரதிபலிச்சுதான் இருந்தது.
0: சரிங்க சார்.
1: ஸோ அவங்க சொல்றாங்க வார்த்தை, நான் என் மனசு நினைச்ச வார்த்தை அதெல்லாம் நான் என்ன நினைக்கணும், என்ன நினைக்க ஆசைப்பட்டனோ அதெல்லாம் அவங்க வாய் வழியா வெளியே சொன்னாங்க.
0: சரிங்க சார்.
1: எனக்கு பரவாயில்ல ஆசை, அதாவது சமுதாய கருத்துக்களை வெளியே பரப்பணும் அப்படிங்கிறது.
0: சரிங்க சார்.
1: அதை இன்னொருத்த மூலியமா நான் கேட்க ரொம்ப அப்படின் போது அது எனக்கு ஒரு ஸ்பூர்த்தியா இருக்கு.
0: சரிங்க சார்.
1: ஸோ நம்மளுடைய பிரதிபலன் இன்னொருத்த மூலியமா வெளிப்படுது அப்படிங்கிறப்ப அதை விட ரொம்ப நல்லா பண்றா சார். அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா புரியுது, இன்பமா இருக்கு, இனிமையா இருக்கு,
0: வானொலியை தொடர்பு கொண்டு பேசியதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியில அடுத்த நிகழ்ச்சியில உங்களை தொடர்பு கொள்ளு ஸ்டுடியோக்கு, உங்களை நேரடி தொடர்பு கொண்டு பேசுறேன் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
2: என் பேர் டாக்டர் ஆர் சுரேஷ்குமார். உங்களுக்கு எல்லாம் பரிச்சயமான மாதிரின்னு சொன்னோம்னா, நான் வந்து சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளர், அதாவது நியூஸ் பிரசன்டராக இருக்கேன். அது இல்லாமல் என்னுடைய நிகழ்ச்சி Top 10 மூவிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, இதை நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் ஒழுக்கமின்மை. ஒழுக்கத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக கடைபிடிச்சோம்னா எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்றது 100% உண்மை. இதை கடைபிடிப்போம்.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: வணக்கம் நேர்களே, இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இந்த நிகழ்ச்சி உணவே மருந்த தொகுத்து வழங்குவது நான் உங்க ஆர்ஜி அஸ்வினி. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஒவ்வொரு உணவு பொருளையும் ஒவ்வொரு மருத்துவ தன்மை இருக்கு, அதை பத்தி ஒரு சின்ன ஸ்கிட் பண்றதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
0: என்ன ரேவதி, சகுனமே சரியில்லை, ஆரம்பத்திலேயே தும்புற, என்னாச்சு?
5: ஆமாண்டி, ஒரே கோல்டா இருக்கு.
6: ரேவதி, எனக்கும் கோல்டா தாண்டி இருக்கு. என் மூக்க பாரு, போண்டா முக் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ரெண்டு நாள் உனக்கும் அப்படி ஆயிடும் பாரு.
5: ஐயோ, இப்ப என்னடி பண்றது? நான் ஒரு வாரமா தைலம் தேய்ச்சின்னு இருக்கேன், இன்னும் சரியாவல.
0: ஏன்டி தைல எல்லாம் தேய்க்கிற? ஸ்கின் அலர்ஜி ஆகாதா?
5: இப்ப என்னடி பண்றது?
7: நம்ம அன்றாடம் உணவே மருந்தாகும் போது எதுக்காக அலர்ஜி வர மருந்தெல்லாம் யூஸ் பண்ற? தேங்காய் எண்ணெய் தெரியுமா?
5: ஆ, தெரியும்டி. அதை வச்சு என்ன பண்றது?
7: தேங்காய் எண்ணெயில கற்பூரம் போட்டு சூடு பண்ணி தலையில தைலம் மாதிரி தேய்ச்சாலே உனக்கு கோல்டு 3 நாள்ல போயிடும்.
5: ஓ அப்படியா, சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்டி.
6: எனக்கு இன்னொரு மருந்தும் தெரியும்டி, கற்பூரவல்லி இலை இருக்கு தெரியுமா?
5: ஆ தெரியும்.
6: அதை வந்து நல்லா தண்ணியில கொதிக்க வச்சு அப்புறமா அதை வடிகட்டிட்டு 3 நீ தொடர்ந்து குடிச்சிட்டே வந்தாலும் உனக்கு மார்சல் எல்லாம் போயிடும்டி.
5: ஓ அப்படியா, சரி சரி.
0: ஓ மாறன்னு சொன்ன தாண்டி ஞாபகம் வருது, உங்க பாட்டிக்கு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி?
5: ஆமா.
0: எப்படி இருக்காங்க?
5: ஆ, இப்ப ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாங்கடி. உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருந்தா சொல்லுங்களேன், வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு இருக்கும்.
0: நெல்லிக்கா தெரியுமா உனக்கு?
6: ஆ தெரியுமே, அரைநெல்லிக்காய் தானே, நான் உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு சாப்பிடுவேன்.
7: அரைநெல்லிக்காய் இல்ல, முழு நெல்லிக்காய் தான் நெஞ்சு வலிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவ சொல்றது நெல்லிக்காய் முழு நெல்லிக்காவா தான் இருக்கும், அப்படிதான் அபி?
0: ஆமாடி, முள் நெல்லிக்காய் தான்.
5: அது ரொம்ப கசக்குமே.
0: ஆமா, கசந்துச்சா கொஞ்சம் இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, உப்பு, சர்க்கரை எல்லாம் சேர்த்து குடிச்சா நெஞ்சு வலி எல்லாம் பறந்து போயிரும். பாட்டியை யூஸ் பண்ண சொல்லடி அதை.
5: சரிடி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்.
0: சரிடி, நாங்க நேரமாச்சு, நாங்க கடைக்கு போயிட்டு வரோம். பாய்
6: பாய்டி.
7: பாய்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 6512133333. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம்.
0: என்ன அஸ்வினி, எப்படி இருக்க? பாத்திரமெல்லாம் ஆச்சு?
5: இப்பதாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர.
0: எதுக்கு போயிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு?
5: நான் எதுக்கடி போவேன்? கூந்தல் உதிர்வு, பொடுகு தொல்லை, பேனு, இந்த தொல்லாம் இருக்கிறதுனாலதான் போயிட்டு வரேன்.
7: நம்ம அன்றாடம் உணவே உனக்கு திருப்பி மருந்தாகும் போது எதுக்காக நீ ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனோம்? ஹாஸ்பிட்டல் போனா இங்கிலீஷ் மெடிசன் எப்பவுமே நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். பொடுகு தொல்லைக்கு நான் சொல்றேன் பாரு, நல்லெண்ணெய் தலையில ஸ்கேல்ப்ல தேய்ச்சி நீ குளிச்சாலே உனக்கு பொடுகு தொல்லாம் இருக்காது. பேன் தொல்லைக்கு அபி நீ யூஸ் பண்ணி அந்த மருந்து சொல்லு பாக்கலாம்.
0: பெயின் தொல்லைக்கு தானே, நாட்டு மருந்து கடையில போய் வசம்பு இல்ல வசம்பு பவுடர்னு கேட்டு வாங்கிக்கோ. வாங்கி அதை குழச்சு தலையில தேய்ச்சனா பேன்லாம் பறந்து போயிடும், ஒரு நாள் போட்டாலே போதும்.
5: சரி, பேனுக்கு சொன்னீங்க, பொடுகுக்கு சொன்னீங்க, கூந்தல் உதிர்வுக்கு என்ன சொல்ல போறீங்க?
7: பேன் பொடுகு போனாலே முடி கொட்டுறது நின்னுடும். நீ எதுக்காக இதுக்கு மேல மருந்து கேக்குற? ஆனாலும் நான் சொல்றேன் கேள. தேங்காய் எண்ணெய தலையில தேய்ச்சி ஊற வச்சு ஒரு வாரத்துல ஒரு நாள் நீ டெய்லி தலை குளிச்சனா முடி நல்லா வளரும். அப்புறம் வெந்தயம் கூட நீ ஊற வச்சு தயிரோட சேர்த்து கலந்து தலையில தேய்க்கலாம், அப்ப கூட முடி நல்லா வளரும், கொட்டாது.
5: அப்படியா, ரொம்ப நன்றிடி.
0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8, இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: உட்காருங்க, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா?
3: ஐயோ இல்லங்க இல்லங்க,
2: என்னங்க இவ்வளவு நாள் கழிச்சு வரீங்க, கொஞ்சம் தர்போசாவது சாப்பிட்டு போங்க. இந்த வாட்டி பிங்கி ரொம்ப சீப்பா முடிச்சிட்டா.
3: இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கே நல்லது இல்லங்க. இந்த கடைகள்லாம் சீப்பா விக்கிறாங்கல்ல, நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்ப இந்த ரசாயனத்தை ஆட் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க.
2: அப்படியா?
8: வணக்கம் நேயர்களே, இப்ப நடந்த கதையை கேட்டீங்களா? இவங்களுக்கும் இவங்க சாப்பிடுற பழங்கள்ல என்ன கலக்குறாங்கன்னு தெரியல. நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பழங்கள் சாப்பிடுறதோட நன்மைகள் பத்தி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். புதுசு புதுசா ரெசிபி வரா மாதிரியே வியாதிகளும் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த பழங்கள்ல சாப்பிடுறதுனாலயும் வியாதி வருது. காய்கள்னால இப்ப நர்வஸ் பிரேக் டவுன்ஸ், ஸ்டெரிலிட்டி போன்ற பல வியாதிகள் வருது. நாட்டு பக்கம் இருக்கிற விவசாயிகள் பெருசா வளர்றதுக்கும் பழங்கள் சீக்கிரமா பழுக்கிறதுக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, உயர் அதிகாரிகளுக்கு இத பத்தி தெரிஞ்சும் ஒன்னும் பெருசா இன்னும் பண்ணல. இந்த மருந்தை இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட பின்பும் இதை ஆடு மாடு போன்ற விலங்குகள், பம்ப்கின், வாட்டர்மெலன், பிரிஞ்சால் அண்ட் கியூகம்பர் போன்ற காய் பழங்களையும் யூஸ் பண்றாங்க. இந்த இன்ஜெக்ஷன் பேரு தான் ஆக்சிடோசின். இதுக்கு வேற வேற இடத்துல வேற வேற பேர் இருக்கு. காசின்,

0: அணி தாவை மாதிரி. இதோட விலை வெறும் 50 பைசா தான் பிளாக் மார்க்கெட்ல. இது இவ்வளோ விலை மலிவா இருக்கிறதுனாலையும் பழம் சீக்கிரமா பழுக்கிறதுனாலையும் இதை நிறைய இப்போலாம் யூஸ் பண்றாங்க. இந்த மருந்தை பத்தி இப்போ ஒரு சின்ன நிஜமா நடந்த கதையை கேட்கலாம்.
1: நான் ஒரு பழ வியாபாரி. காசுக்காக என்னோட பழங்களை மருந்து கலந்து விற்பேன். ஒரு நாள் என் பழத்தை என் பையனே சாப்பிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மருந்து கலந்த விஷயம் தெரிஞ்சு நான் அவனை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அப்போ தான் மற்றவங்கள நினச்சி பார்த்தேன். நிறைய குழந்தைங்களும் பெரியவங்களும் என்னோட பழத்தை சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் ஆயிருப்பாங்களோ, அவங்களுக்கு இந்த மருந்து கலந்த விஷயம் தெரியாது, அவங்க உடம்புக்கு என்ன ஆயிருக்குமோ. அப்பத்துலேருந்து இந்த பழத்தில் மருந்து கலக்கிறது நிறுத்திட்டேன். காசு போனாலும் பரவாயில்ல, இனிமேல் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். இதை கேட்டு மற்ற வியாபாரிகளும் பழத்தில் மருந்து கலக்கிறது நிறுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம ஆசைக்காக நம்ம மற்றவங்கள பாதிக்கிறோம்.
0: கேட்டிங்களா, இவர் கதையை கேட்டு மற்றவங்களும் நிறுத்தணும்னு MOP சமுதாய வானொலியும் விரும்புகிறது. இப்போ நம்ம பொதுமக்கள் கிட்டையும் வியாபாரிகள் கிட்டையும் கேட்கலாம், அவங்களுக்கு இந்த ஆக்ஸிடோசின் பத்தி என்ன தெரியும்.
2: I'm the busy streets of Purushvaka market. Let's see if people here are aware of oxytocin in vegetables. Hello ma'am.
3: Hello.
2: Do you buy vegetables regularly from here?
3: Yeah, I buy vegetables regularly.
2: So what did you buy today?
3: I got a bunch of juicy watermelons and brinjal.
2: Oh, so do you know that they put this oxytocin injection
3: I've heard about it from my friends, but I don't think so these people do it.
2: How are you so sure about it?
3: As I'm a regular customer here, so I don't think so they must have done all this.
2: Do you know how to find it out?
3: No.
2: So somebody in your family got affected by eating this type of food?
3: No one.
2: Okay, thank you. I'm here taking an interview of an organic shop owner. Hello sir, do you own this shop?
4: Yes, I own this organic shop.
2: So sir, what type of vegetables you keep here?
4: We keep organic vegetables here. We grow them on our farm. They grow naturally. We use manure to grow them. They are fresh and healthy.
2: Oh, that's really good. So are these vegetables costlier than what local vendors sell?
4: Yes, of course. These vegetables and fruits are little bit costly than local market because we use good quality of manure to grow them. And we have good farm. So vegetables and fruits are a bit costly. We have customers coming, but are very few.
2: Are you aware of injections in vegetables?
4: Yes, these local vendors inject chemicals in fruits to make them big and sweetful, but they are harmful for our body. We in our shop sell fresh organic fruits only.
2: Okay, thank you so much for your time, sir.
4: Thank you very much.
2: Do you buy vegetables from these local market?
5: No, not local market. I prefer particularly supermarkets which are specially for vegetables only.
2: So do you think supermarket vegetables are safer from the local market vendors?
5: Yeah, I think so, but they have a section properly for organic vegetable also, but organic vegetables are so expensive ki sometime we have to think about that ki whether we should go for it or not.
2: Oh, so you mean not everyone can buy organic vegetables?
5: I don't think every time it is possible to buy the organic vegetables only.
2: So how do you identify vegetables and fruits that they are good?
5: No, some vegetables we can say are good, which are grown on the ground or... But for some vegetables like spinach, cauliflower, you can't say ki where they grow. Because spinach and cauliflower, they grow in the dirty waters. And if you will see the cauliflower, you will find some green insects inside. So it is... So it is, yeah, we can't say ki vegetables in these, we can't say ki vegetables are good.
2: Healthy,
5: yeah.
2: So what precautions do you take after going home? What do you do with these fruits and vegetables?
5: We wash them properly and for like spinach and all these, we put in the water with salt, and so any insects or mud can remove properly. We put in those vegetables 2-3 times in the water, and we take care that we should wash them properly.
2: So you think washing them is very necessary?
5: Every time it is necessary. Whatever the vegetable, I prefer first to wash them properly. Then only I use them.
2: Okay, thank you so much for talking to us.
5: Yeah, thank you.
6: Farmers themselves are using chemicals to make the vegetables look fresh. Eating vegetables is good, but it is causing health problems now. Farmers use chemicals on vegetables, mainly oxytocin is being used. This was earlier given to pregnant women, but it is being used illegally now. This oxytocin is now available everywhere. It is then injected into the vegetable to look fresh and into the fruits to ripe them quickly. It is given to brinjal, pumpkin and cucumber. Copper sulfate is also being used to bring about artificial growth of fruits and vegetables. Calcium carbide is used for ripening of skin. This damages the lungs. Such dangerous chemicals should be banned from being used for the health of the people. Steps should be taken under the Prevention of Food Adulteration Act. The state government should be asked to conduct raids and stop using the chemical.
7: கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பழுக்க வைக்கிறது, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி காய்கறிகள் எல்லாம் செடிகளை வளர வைக்கிறத பற்றி ஓரளவுக்கு தெரியும். காய்கறிகள் வளர வைக்கிறதுக்கு செடிகளுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கெமிக்கல் மேன்யூர்லாம் யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி பேட் ஃபார் அவர் ஹெல்த்து. அதை சாப்பிட்ற மாடு அந்த மாதிரி அனிமல்ஸுக்கும் அது ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அது மூலமாகவும் பல வியாதிகள் நமக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இந்த பழங்களில் வந்து ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, ஆக்சிடோசின்னு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி பழங்களை நல்லா பழுக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது கிடையாது. இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி பழுக்கிற பழத்தை சாப்பிட்ற மக்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், எஸ்பெஷலி அல்சர் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அதாவது பழம் நல்லா பழுத்து மஞ்சள் ஒரே பிரைட் எல்லோவாக இருந்து திட்டுத்திட்டா க்ரீன் ஷேட்ஸ் அந்த மாதிரி மாம்பழத்தில் இருந்ததுன்னா தட் இஸ் ஆர்டிஃபிஷியலி ரைப்பண்டு. நேச்சுரலாக பழுத்த பழம்னா ஒரே சீரான எல்லோவாக இருக்கும், பிரைட் எல்லோவாக இருக்காது. இன்னொன்று அதில் புள்ளி புள்ளியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி பழுத்த பழம் தான் நேச்சுரலாக பழுத்த பழம். இதெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணி புகைப்பாட்டு பழுக்க வச்ச பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனோட டேஸ்ட்டும் நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும். அது சீக்கிரம் நிறையவா பழுக்க வைக்கிறதுனால விலையும் ஓரளவுக்கு கம்மியாக கிடைக்குங்கிறதுனால மக்கள் வந்து அதை நிறைய வாங்கிடுவாங்க. பட் அதில் டேஸ்ட்டும் கிடையாது, உடல் நலத்துக்கும் கெடுதல். இதாக மாதிரி இந்த அவேர்னஸை மக்களுக்கு நிறைய எல்லாரும் தெரியப்படுத்துறதுனால நல்லது நடக்கும்.
8: அந்த காலத்துலலாம் மாம்பழம்னாக்க வைக்கோலை போட்டு படுக்க வைப்பாங்க, மரத்துலேயே பழுத்து நல்ல கலரோட மாம்பழம் இருக்கும், நல்ல ருசியாக சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போல்லாம் வந்து வியாபாரம் கூட மாம்பழம் பறித்த உடனே அது பழுத்து வியாபாரம் செய்யணும்னு கார்பைடு கல் என்ற வேதியப்பொருளை வச்சு அதை செயற்கையாக பழுக்க வைக்கிறாங்க. அதில் என்ன ஆகிடுது, மாம்பழம் ஒரே மஞ்சள் கலரில் இருக்கும், அதில் மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு நிறம் அதுக்கு வராது. இதை சாப்பிட்றவங்க வயிற்றுப்போக்கு அது இது வேறு ஜீரண கோளாறு நிறைய நீண்ட நாள் உபாதைகளும் வருதா சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வியாபாரம் கூட மக்களுடைய ஹெல்த்தை இது பண்ணுறதுக்கோசரம் இந்த மாதிரியான ஒரு யுக்தியை அடாப்ட் பண்ணுறாங்க. காய்கறிகள்லேயும் நல்லா பலபலம் இருக்கணுன்றதுக்காக அது மேலே மெழுகு மாதிரி ஒரு பொருளை தடவி பச்சை காயெல்லாம் பச்சையாகவும் நல்ல எலும்பு கிளாசியாகவும் தெரியும் பார்க்குறதுக்கு, அதுவும் உடம்புக்கு கீடு விளைவிக்கும். இது மாதிரியான வியாபாரம் கூட நம்ம வியாபாரம் இந்த காய்கறிகளையும் கனிகளையும் பயன்படுத்தி மனிதனுக்கு தீங்கு விளைவிப்பதை மக்கள் தவிர்க்க, அந்த மாதிரி காய்கறிகளும் பழங்களையும் மக்கள் தவிர்க்கணும். எப்பயும் வியாபாரம்னா கூட வியாபாரி வியாபாரிகளும் பொதுநோக்குடன் கொஞ்சம் சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.
2: And what about fruits?
5: I don't think these days nothing is safe, because in fruits also they are injecting a sweetener or something. Okay, so the fruits, fruit is more sweeter, like papaya and watermelon. They put lot of sweetener in that. So
2: to make them look colorful.
5: Colorful and right. Sweet, yeah.
2: And milk? Milk products?
5: Milk be, I don't prefer to buy from the local people. Mostly I prefer to buy the milk from dairy only. Dairy which is be only owned by the government. Because in if you will go for local, if you will buy from the local people, they add the water from dirty hand, they use, they take out the milk. So mostly I prefer from the dairy only.
9: அதுதான், அது வாங்கினா அது பழம் வாங்குவதை கண்டுபிடிச்சிடும், தெரியாமல் வாங்கிட்டா கூட அது என்ன சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வரும். அது மெயினாக
2: தான்
9: பாதிப்பு வயிற்று எனக்கே வந்தது அந்த மாதிரி எனக்கே ஆச்சு. அதான் எனக்கு நானே தெரியாத வாங்கிட்டேன் ஒரேட்டி அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்றேன். கொஞ்ச நேரம் பார்த்து ஸ்டமக் பெயின் வந்துச்சு எனக்கு.
2: அதுக்கப்புறம்
9: ஆமாம் டாக்டர் போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி, அதான் டாக்டர்கிட்ட போய் கேட்டதுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன என்ன சாப்பிட்டீங்களா கேட்டார். ஆமாம் இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டேன் அப்படின்னா. சரி என்ன ஃப்ரூட் எப்படி இது பார்த்தீங்களா கேட்டார். இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருந்தது, கருப்பு கருப்பாக இருந்தது. அந்த மாதிரி பழம்லாம் வாங்காதீங்க, அந்த கல்லில் கார்பெண்டர் கல்லில் வந்து பழுக்க வச்சு பண்ணுறது, ஃப்ரெஷ்ஷாக போய் பெரிய கடையில் வாங்க சொன்னார். இந்த மாதிரி லோக்கல் யார்கிட்ட வாங்காதீங்க அப்படின்னா அன்னில நாங்கள் அது வாங்குறதை விட்டுட்டோம்.
10: சடனாக லூஸ் மோஷன், வாமிட், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் சேர்த்தோம். அப்போது டாக்டர் கேட்டாங்க என்ன என்ன சாப்பிட்டு என்ன என்ன என்ன சாப்பிட்ட என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரியாக பழம் சாப்பிட்டான், அந்த பழம் சாப்பிட்ட பிறகு வாமிட் வந்தது. அது அப்புறமா குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றுனாங்க, ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அதனால் டாக்டருங்கள்லாம் என்ன சொன்னதுன்னா கெட்டுப்போன பழமெல்லாம் சாப்பிடக்கூடாது, நல்லா இருந்தால் சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறமா அவன் ஒரு 15 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா டியூட்டிக்கு போனோம்.
2: சரி, அது என்ன ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்?
10: மயிலாப்பூர் பாசாதி கோயிலாண்ட இருக்கோம். ஆனால் மயிலாப்பூர் பாசாதி கோயிலாண்ட ஓகே ஹாஸ்பிட்டல் பேர் என்னன்னு மறந்துட்டேன்.
2: சரி ஓகே,
0: நம்ம மக்கள் சொன்னதை கேட்டிங்களா?
2: ஸ்டே டியூன்ட் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
0: கொஞ்சம் இந்த கடைகள்லாம் சீப்பாக விற்கிறாங்கல்ல, நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இப்போ இந்த ரசாயனத்தை ஆட் பண்ணி பழுக்க வைக்கிறாங்க.
2: அப்படியா?
0: இப்போ நம்ம ஒரு டாக்டர் கிட்ட பேசலாம் இந்த மருந்தை பற்றி.
2: நாங்கள் இப்போ ஹரிணிங்கிற டீச்சர் கூட இருக்கோம். முதல்ல உங்ககிட்ட எந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
11: ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னா ரொம்பவே நல்லது. அந்த ஆர்கானிக் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தும் அதில் போட்டு பண்ண மாட்டாங்க. ஆர்கானிக் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து விளைய வைக்கிறது உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற மேன்யூஸை வச்சு தான் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ ஆர்கானிக் ஃபுட்ஸ் எப்பவுமே நம்ம வாக் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அதால் வந்து என்ன ஆகும்னாக்கா இப்போ சரியாக வாஷ் பண்ணாமல் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது வந்து நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணோம். அது வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஆர்கானிக் ஃபுட்ஸ்.
2: இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய ஃபுட் குரூப்ஸ் இருக்குன்னு தெரியும், இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
12: அண்ட் நம்மள வந்து இப்போ ஹெல்தியா இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணுங்கிறத பத்தி கேட்கலாம்.
11: இப்போ வந்து பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸ், இப்போ நியூட்ரிஷன் சத்துணவியல், நியூட்ரிஷன் அப்படின்னாலே சத்துணவியல்னு அர்த்தம். இதில் வந்து எப்படி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட வெயிட்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம்

0: வந்து பல்சஸ் பல்சஸ் அப்படின்னா பருப்பு வகைகள், ரெட் கிராம் தால், கிரீன் கிராம், அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ், அதெல்லாம் வந்து உங்களுக்கு பல்சஸ்ல வரும். தேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ். மில்க் அண்ட் மீட் மீட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மில்க், சீஸ், பன்னீர், யோகர்ட், ஸ்கிம்டு மில்க், அது எல்லாமே வந்து மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ்ல வரும். உங்களுக்கு மீட் அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ், எக்கு, அதெல்லாமும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லும் பொழுது நீங்க கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஒரு ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் அண்ட் அதர் வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தென் ஃபிஃப்த் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ். ஸோ ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணோம்னாக்கா கண்டிப்பா வந்து இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை வந்து அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க. பட்டர், கீ, அந்த மாதிரி பட்டர் கம்பேர் பண்ணும்போது கீ, ஆக்சுவலா கீ, தென் ஆர்கன் மீட்ஸ். ஆர்கன் மீட்ஸ்னா உங்களுக்கு வந்து லிவர், கிட்னி, அந்த மாதிரியான சாச்சுரேட்டட் ஃபேட்டை கம்மி பண்ணிட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அதாவது பூஃபா அப்படி சொல்லுவாங்க, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், லினோலெனிக், ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட், அதுக்கப்புறம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆலிவ் ஆயில், பீனட் ஆயில், அந்த மாதிரி இருக்கு. ஸோ சாச்சுரேட்டட் ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்து சேராம இருக்கும். ரெண்டாவது கொலஸ்ட்ரால் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு வந்து அனிமல் ஃபுட்ஸ்ல தான் கொலஸ்ட்ரால் இருக்கு, பிளான்ட் ஃபுட்ஸ்ல வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. அந்த பாயிண்ட்டையும் வந்து எல்லாருமே கவனம் வச்சுக்கணும். ஸோ இந்த பேசிக் ஃபைவ் ஃபுட் குரூப்ஸை நீங்க கரெக்டா உங்களோட ஒவ்வொரு மீல்லையும், ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா வென் கம்பேர் டு சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ல உங்களுக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. ஃபைபர் கண்டென்ட் நம்ம நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னாக்கா, எஸ்பெஷல் இப்போ டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைபர் கண்டென்ட் வந்து உங்களுக்கு சாலிபிள் ஃபைபருக்கு போவாங்க. தென் இப்போ இன்சாலிபிள் ஃபைபர் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னாக்கா எஸ்பெஷலி ஃபார் கான்ஸ்டிபேஷன், காலன் கேன்சர், அதுக்கெல்லாம் வந்து இன்சாலிபிள் ஃபைபர் எடுத்துக்கலாம். ஸோ சீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் தவிர்த்துட்டு, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ்னா ஆல்வேஸ் உங்களுக்கு எல்லாமே ஒயிட்டா இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே வந்து பிரான் இல்லாம மேல் தோல் இல்லாம ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லுவோம், அது எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டு கோ ஃபார் ஆல்வேஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். பிரானோட ஃபார் எக்ஸாம்பிள் ராகி தோசை பண்ணி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வந்து வீட் ரவா உப்மா பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ல நிறைய கிடைக்குது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்வேஸ் கோ ஃபார் ஹோல் ஃப்ரூட். ஹோல் ஃப்ரூட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கிடைக்கும். அது ஜூஸ் பண்ணி எடுக்கிறத விட நீங்க வந்து ஹோல் ஃப்ரூட்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ சீரியல்ஸ்ல வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய நார் சத்து ஃபைபர் எடுத்துக்கோங்க. பல்சஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நீங்க ஆஃப்டர் ஜெர்மினேஷன் உங்களுக்கு முளை கட்டின பிறகு என்ன ஆகுதுனாக்கா விட்டமின் சி கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பல்சஸ்ல வந்து உங்களுக்கு ஆஃப்டர் ஜெர்மினேஷன், அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்க சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், பொரியல், சுண்டல், அந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிடலாம். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் கோ ஃபார் ஹோல் ஃப்ரூட். தென் இது ஃபேட்ஸ் அண்ட் சுகர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டை வந்து கம்மி பண்ணிட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட், உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபிஷ் ஆயிலில் கிடைக்குது நிறைய, வந்து ஃபிஷ்ல வந்து உங்களுக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் லைக் சால்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. கொலஸ்ட்ரால் இப்போதைக்கு வந்து இப்போ நிறைய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், அதாவது ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியான்னு சொல்லுவோம், அது அந்த ப்ராப்ளம் இருக்கு நிறைய பேருக்கு. ஹெச்டிஎல் லெவல் எனக்கு இம்ப்ரூவ் ஆக மாட்டேன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஹெச்டிஎல் லெவல் இம்ப்ரூவ் ஆகணும்னா கண்டிப்பா எக்ஸசைஸ் வித் வெஜிடேரியன் டயட்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஹெச்டிஎல் லெவல் வந்து இம்ப்ரூவ் ஆகும். தென் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ், ஏன்னா நம்ம ரொம்ப கோவப்பட்டோம்னாக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தோம்னாக்கா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸால நம்ம உடம்புக்கு நிறையவே வந்து இன்ஃபிளமேட்டரி இன்ஃபிளமேஷன் ஆகி உங்களுக்கு வந்து நிறைய டிசீசஸ் டீஜெனரேட்டட் டிசீசஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணோம்னாக்கா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறத நம்ம எப்பவுமே கத்துக்கணும். தென் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும். அது எந்த எக்ஸசைஸ் ஆனா இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங்கா இருக்கலாம், யோகா பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது பண்ணணும். அப்படின்னு இருந்தாலே நம்ம வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டு வித் பேலன்ஸ்ட் டயட் சாப்பிட்டோம்னாலே நிறைய டிசீஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ரொம்ப இதெல்லாம் முக்கியம்.
1: கெமிக்கல்ஸ் போட்டிருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு என்ன பாதிப்பு வருதுங்கிறத அடுத்தது தெரிஞ்சுக்கலாம்.
0: நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய ஆர்கன்ஸ், அதாவது நம்ம பெப்டிக் அல்சஸ், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல பெப்டிக் அல்சஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தென் நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் வந்து அதோட

0: ஃபைட் காலத்த லைஃப் ஸ்பானை வந்து ரொம்பவே வந்து நம்ம குறைக்கிறோம். இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கொடுக்கறதால நிறைய ஓவர்லோட் கொடுக்கறோம். கிட்னிக்கு என்ன பண்றோம்னாக்கா ஓவர்லோடு, நிறைய வேலை பலு ஜாஸ்தி ஆக்குறதுனால சீக்கிரமாவே வந்து கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஸோ நம்ம இந்த டாக்ஸிக் ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீ டயட் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நம்மளுக்கு நிறைய லைஃப் ஸ்பேன், அதோட டேஸை வந்து நம்ம நிறைய வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம பாடியை வந்து இன்னுமே நல்லா உங்களுக்கு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஜின் நல்லா இருந்தால் தான் கார் நல்லா உங்களுக்கு வந்து ரன் ஆகும் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நல்ல குவாலிட்டியான பெட்ரோல் போட்டால் தான் அந்த இன்ஜின் வந்து ரொம்ப நீண்ட நாள் வந்து உழைக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட பாடியும் நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு, கெமிக்கல் ஃப்ரீ ஃபுட்டு, நல்ல மேன்யூர், இயற்கை உரங்களால் செய்யப்பட்ட க்ராப்ஸ், அந்த மாதிரியான க்ராப்ஸ்லேருந்து நம்ம உணவு எடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய டிசீசஸ் வர்றது வந்து ஸ்டாப் பண்ணலாம். எல்லா உள்ளே இருக்கிற எல்லா இன்டர்னல் பாடி ஆர்கன்ஸும் வந்து நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக நல்லா ஒர்க் ஆகும்.
1: இப்போ நம்ம வந்து மிஸ்ஸஸ் ஹரிணி கூட பேசணும், லேடி சிவசுவாமி ஸ்கூல்லேருந்து. அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நாங்கள் எங்களோட ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ மேடம். இப்போ நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி பேர் உணர்வே மருந்து. இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்களுக்கு நிறைய தெரிய வந்திருக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அடுத்த வாட்டி நீங்கள் பழம் காயெல்லாம் வாங்க போகும்போது பார்த்து வாங்குவீங்கன்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ உங்ககிட்டேருந்து விடை பெறுவது பிரியங்கா, யுக்தா, சிம்ரன் மற்றும் சௌந்தர்யா. அடுத்த வாட்டி இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்க கூட வந்து பேசுறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: எல்லாருக்கும் வணக்கம், நான் மணிகண்டன் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்களுடைய ரஜினிகாந்த் பேசுறேன். அதாவது இருக்கிறதுலே பிரிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க வந்து 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி போறது இல்லை, இல்லை அது இல்லாமல் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது அது இல்லை, ஒருத்தருக்கு உங்கள் லைஃப்பில் கல்வி அதாவது படிப்பு சொல்லி கொடுக்க முடிஞ்சால் அதை விட பெரிய தானம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால லைஃப்பில் ஒரே ஒரு தடவையாது ஒரே ஒரு குழந்தைய படிக்க முடியும்.
4: You are listening to MOP Community Radio 107.8.
5: Our society, our radio, our pride.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையரை நீங்களும் காப்பாத்துங்க. Brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே தருண்யா, ஆர்ஜே வர்ஷிதா மற்றும் ஆர்ஜே ஸ்ரேயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி பேச போறோம்.
2: பிரசித்தி பெற்ற கலாச்சாரமும் நாடோடி பாடலின் படியும் அறிவியல் அல்லாத அறிவையும் அமானுஷ்யம்னு சொல்லுவாங்க. பேய்கள், வேற்று கிரக மனிதர்கள், அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்கள், மனநோயாளிகள், இவை அனைத்தையும் அமானுஷ்யம்னு சொல்றாங்க. பாரம்பரிய நம்பிக்கை மற்றும் அறிவியலில் பே என்றால் ஜீவாத்மாக்கள், இறந்து போன விலங்குகள் அல்லது ஆவிகள் என்று கூறுகிறார்கள்.
3: இந்த மாதிரியெல்லாம் பேசும்போது லைட்டா டவுட் வருது. உன் பக்கத்துல ஆவிகளோட சத்தம் கேக்குறதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தூக்கத்துல பக்கவாதம் வந்தாலும் ஆவி என்று நம்புறாங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்ல வந்திருக்கோம்.

0: என் பேர் ரேகா. என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது வந்து 13 இயர்ஸ் பிஃபோர் நடந்த கதை. இது அம்மா வந்து 2002 செப்டம்பரில் ஷி பாஸ்டவே. அண்ட் 2003 வந்து என்னோட தம்பிக்கு வந்து கல்யாணம் நடக்கிறதுக்குன்னு இருந்தது. ஜஸ்ட் நாங்கள் வந்து இதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் அவனோட கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்கிற ப்ரீவியஸ் டே வந்து மார்னிங் வந்து நான் ஒரு 6 o'clock என் ஹஸ்பண்ட் எல்லாம் ஆஃபீஸுக்கு அனுப்பிட்டு ஏர்லி மார்னிங் வந்து நான் அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு தூக்கமும் வரல. அந்த டைமில் நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருந்தேன். சடனாக வந்து எனக்கு எங்களோட பால்கனி அந்த வெளிப்பக்கத்துலேருந்து வந்து யாரோ கதவை திறந்து எனக்கு கரெக்டாக நடந்து வர ஒரு கால் சத்தம், அப்புறம் டோர் திறக்கிறது, அப்புறம் கர்ட்டன் அப்படியே கொஞ்சம் சைட் பண்ணி வைக்கிறது, அப்புறம் அந்த மாதிரி நடந்து வர எனக்கு கிளியரான ஒரு ஃபீலிங் நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் எங்கள் கிச்சன் வழியாக அப்படியே உள்ளே வர மாதிரி இருந்தது. கிச்சனில் கிரைண்டர் பக்கத்தில் ஒரு என்னோட டாட்டர் வந்து சின்னதில் வந்து ஷி வாஸ் இன் யூகேஜி ஆர் ஸோ. ஸோ அந்த டைமில் அந்த குட்டி சேரில் உட்காந்துருவான், அந்த சேரை வந்து தள்ளிட்டு என் பக்கத்தில் வந்து அந்த தள்ள சத்தமும் எனக்கு நல்லா கேட்டது. நான் படுத்துட்டு இருக்கிறச்சு என் பக்கத்துலேயே அப்படி நடந்து வந்து என் பக்கத்தில் அவங்களோட மூச்சு காத்து படுற மாதிரி இருந்தது. தட் வாஸ் மை மதர்ஸ் மூச்சு காத்து. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கரெக்டாக ஃபீல் பண்ணேன். நான் அவ்வளோ பயந்து போய் உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக வேர்த்து போன மாதிரி இருந்தது. அம்மா அம்மா வேண்டாமா வேண்டாமா வேண்டாமான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நான் வந்து அப்போ வந்து எனக்கு என் காதில் நல்லா விழுது சொல்கிறது, கதையை சொல்லு கதையை சொல்லு கதையை சொல்லுன்னு. எனக்கு என்னடான்னு புரியவில், ஐயோ வேண்டாம் வேண்டான்ற மாதிரி நான் கையை ஒரு மாதிரியாக தள்ளிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கண்ணு திறக்க வரல, ஏதோ மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா அது என்னோட அம்மா வந்து வந்துட்டு போன மாதிரி கிளியரான ஒரு ஃபீலிங்கு. அது வந்து அவ்வளோ பயப்பட்டுட்டு இருந்த அம்மா வேண்டாமா வேண்டாமான்னு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். பட் எனக்கு அது வந்து அந்த ஃபஸ்ட்டு எப்படி உள்ளே வந்து வந்து என்கிட்ட வந்த வரைக்கும் நடந்த அந்த ஃபீலிங் மட்டும் எனக்கு ரொம்ப கரெக்டாக நல்ல ஞாபகம் இருக்குது. அண்டு அதுக்கு முதல்ல எனக்கு அம்மாவை பார்க்கணும், அதுக்கப்புறமும் அம்மா ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு இருந்தாலுமே எனக்கு அந்த எந்த ஃபீலிங்கும் வரல. தட் வாஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஃப்டர் மை மதர்ஸ் டெத்.
1: உங்கள் பேர்?
2: என் பேர் வள்ளி.
1: வள்ளி,
2: எங்கள் அப்பாவுக்கு நடந்த கதை இது. எங்கள் அப்பா வந்து ஏரியிலலாம் போவார், ஏரியெல்லாம் கிராமத்தில் பாண்டிச்சேரி அது எங்கள் அப்பா ஊர். பாண்டிச்சேரியிலேருந்து ஊருக்கு போயிட்டு வர மேலே அப்போ வந்து சின்ன வயசாக இருக்க மேலே படம் பார்த்துட்டு வர்றதுக்கு நைட்டு போவாராம். அப்போ மோகினி வந்து பொண்ணு போல சிங்காட்சியை வந்து லைட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு கை போடுமா. கை போட்டவொடனே எங்கள் அப்பாவுக்கு தெரியுமா இந்த கதை இதுமாரி நடக்குது, ஏன்னா அந்த இடத்துல 9 பேர் அப்படி நடந்துருக்கு. கூட்டம் போயிட்டு கணத்தில் தள்ளி விட்டுருமா அதுமாரி மைக்கி. அதனால் எங்கள் அப்பாவை தெரிஞ்சினாலும் எங்கள் அப்பா போகவே இல்லையா, போகாமல் செஞ்சால் லைட் அடிச்சு அப்போல்லாம் லைட் எரியும் அந்த சைக்கிள் எல்லாம் லைட் வச்சுருப்பாங்களாம். அந்த லைட்டை வச்சுட்டு பாத்ரூம் போய்க்கினே பாத்ரூம் போனால் மோகினி வராதான். பொன் பாத்ரூம் போய்க்கினே கிட்ட வராமல் கையில் பிடிச்சிக்கினே அந்த பாத்ரூமை, கிட்ட வந்தால் மூஞ்சில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் கட்டிக்கினே போயிட்டாரான். போனால் மரத்தையே சாட்சி எடுக்கிற மாரி ஒரு ஒலி வந்துதான். முனீஸ்வரன் வந்தாராம் எங்கள் அப்பா பின்னாலி, எங்கள் அப்பா பின்னாலேயே முனீஸ்வரன் வந்துதான். மரத்தை சாய்க்கி தான் சாச்சி சாச்சி நிமித்துதான் சாச்சி சாச்சி நிமித்துதான் தன்ன மரமே சாஞ்சி சாஞ்சி நிமித்தமால எங்கள் அப்பாவுக்கு செம்ம பயம் வந்துதான். அப்படியே சந்திரியே இல்லாமல் எங்கள் அப்பா அப்படியே பேசிக்கினே மெச்சிக்கினே போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாராம். வீட்டுக்குள்ளே போயிட்டு கல் சாத்திட்டாராம். சாத்திட்டா எங்கள் அம்மா மாரியே உருவம் பண்ணி வந்து கல் தட்டுதான். எங்கள் கது தருங்க கது தருங்க எங்கள் அப்பா பக்கத்து இருக்காரங்களாம் வந்து ஏன்பா உன் பொண்டாட்டி வந்து தட்டி கிடக்குது ஏன்பா தறக்க மாட்டுறாங்க அப்படின்னு அந்த பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்களாம். அந்த ஜன்னலில் இப்போ அந்த ஓலை வீடு அது பிடிச்சு சொல்கிறாங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வேறு வேலை வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாலாம். அப்படி மேலே அப்படி முடிஞ்சுது அந்த அந்த போய் வந்து போச்சு
1: கூடு விட்டு கூடு
2: அது மாதிரி பண்ணிக்குது. அதே போல் எங்கள் அம்மா வந்து குழந்தை பிறந்திருக்கு எங்கள் அம்மா குழந்தை பிறந்திருக்க மேலே எங்கள் தெருவுலேருந்து சொல்லுவாங்களாம் முனீஸ்வரனும் காத்தடியும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது நல்லா தெருவில் படுத்துன்னு இருக்கமால நடந்து வந்துனே இருக்குமா நடந்து வந்துனே இருக்குமா அந்த ரத்த வாவை பிடிச்சிட்டு வந்து வெளியே உக்காந்துக்கினே அழுதான் குடு குடு குடுன்னு சொல்லுதான். அப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து முனீஸ்வரன் இருந்ததுனால எங்கள் அப்பா உள்ளே அனுப்ப மாட்டுறாரு. ஐய் நீ போகக்கூடாது போகக்கூடாது எங்கள் அப்பா தூக்கத்தில் சொல்கிறாராம். அது பக்கத்தில் பத்துக்குறவங்களுக்கு நல்லா கே
1: சரி ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்னண்ணா?
3: ஒரு சுடுகாடு இருக்குல்ல அந்த காட்டு காட்டு காட்டு போகிற வழியில் தான் இருக்குது. அப்போ காலையில் போகும்போது இதுமாரி ஒரு ஃப்ரெண்டு அது ஃப்ரெண்டு வந்து மேலே ஏற்றி அடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப உடம்பு சிறாமல் போயிட்டு அப்புறம் வந்து டாக்டர் போல் பெய் ஓட்டினாங்க. பெய் ஓட்டும் போது இருந்தாங்க ஃப்ரெண்டு அப்படி பேசும்போது அவர் அவங்க என்ன கேட்பாங்களோ அதை இஷ்டப்பட்டு கேட்பாங்க. சாராயம் கறி சிகரெட்டு தம்பு பார்க்கலாம் கேட்பாங்க. இப்போ அது கொடுத்தவொட்டு அப்புறம் இதோ உச்சி முடி பிடிப்பாங்க, முடியை பிடிச்சி அப்புறம் ஆட்டி அது என்ன போயிடுவியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு பாட்டில் போட்டு அடித்து தூக்கி போட்டுருவாங்க. நல்ல முன்னில் ஒரு முடி வச்சுருவாங்க, இல்லை ஒரு மரத்தில் அடிச்சு வச்சுருவாங்க. அப்புறம் உடனே போயிடும் அப்படி ஒன்று இருக்குது. இப்போ நிறையா நாங்களும் காய்ச்சிட்டு போகும்போது வயலில் போகும்போது நைட்டில் போகும்போதெலாம் சவுண்டு கேட்கும், அலுவல் சவுண்டு மாதிரி கேட்கும். அதனால் கண்ணு கடலாத வீடு வந்திருக்கோம்.
2: இல்லை இல்லை, எங்கள்தான்
4: சின்ன வயசுலேருந்து பயம் இல்லை.
1: ஆனால் இந்த மாதிரி நம்புறீங்களாண்ணா இந்த மாதிரி இருக்குன்னு?
2: இந்துக்கள்
4: சுடுகாட்டுல இருக்கும் எல்லா இடத்துக்குமே பாசம்லாம் வந்து ஜெபம் பண்ணி தான் இடம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது
1: இருக்கும்போதே
5: sitting in a room and talking and enjoying. Suddenly I don't know what happened to her, she started throwing her bangles, her necklace, she started shouting. My uncle said us to go out, but then too I was standing in a room and watching what exactly happened. My uncle was controlling her, she was she was unconscious. He was trying to control her hands, then her legs, then he said some mantra. This spirit inside her started speaking. He asked, who is that spirit? This spirit was saying some name. I don't remember exactly what that spirit was saying. I was damn scared. I was standing in a corner and watching it. On that day I was very scared.
6: அடிச்சு போட்டுருந்தாங்க கிணத்துக்குள்ள, அவங்களுடைய ஆவிதான் அது. அந்த வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிட்டே இருந்துச்சு, தலை விரிச்சு விட்டுட்டு. நானும் ஒன் பாத்ரூம் போலான்ட்டு எந்திச்சேன் நல்ல நேரத்துல. பார்த்தா யாரும் அந்த வீட்டுக்காரர் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த வீட்டுக்காரர் இல்லையா, நான் அப்பயே அவர் இருந்தா நினச்சி குரல் கொடுத்துட்டேன். மாமா அவர் எனக்கு மாமாவாக வேணும், மாமா மாமா அண்ணன். அவராக இருந்தால் தானே மாமா இருந்தால் தானே குரல் கொடுப்பார், அவர் இல்லை. சரி நானும் காலை ஊற்றி ஊற்றி ஏறினேன். எங்கள் மாமா சொல்லியிருக்காரு பேய்க்கெலாம் வந்து காலெல்லாம் கீழே பதியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள் மாமா, எங்கள் பெரியமாமா சொல்லியிருக்காரு. நான் அப்படி தான் நினச்சிட்டு ஊற்று ஊற்று பார்த்தேன். பார்த்தா அது உருவம் மட்டும் வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு. சரியோ சரி என்ன இருக்கோன்ட்டு குரல் வர கொடுத்தேன், அது என் பின்னாடி தொடர்ந்துச்சு. நான் வந்து சரி குரல் கொடுத்தா குரல் கொடுக்கல, குரல் கொடுக்கலையேன்னு சாரி நான் வந்துட்டு உள்ளே வாசப்படையாண்டா படுத்துட்டேன். படுத்த உடனே பின்னாடியே வந்துட்டு ஒரு அடி அடிச்சிருச்சு கீழே உருட்டி தள்ளிடுச்சு. நான் கூட்டுகிட்டே வரேன் நீ மட்டும் ஓடி வந்து படுக்கிறியே அப்படின்னு அடிச்சுட்டாரு. மயக்கம் நான் வந்து படுத்துட்டேன் அந்த அதிர்ச்சியில் பயத்தில் மூணு தடவை குரல் கொடுத்தேன். அவராக இருந்தால் தானே என்ன என்னம்மானு கேட்பாரு, அது வேற ஏதோ இருக்க வச்சு எனக்கு டவுட் ஆயிடுச்சு டக்குன்னு. என்னம்மானும் எனக்கு கேட்கவே இல்லை. நான் விரும்பினு ஏஞ்சி வந்துட்டேன், ஒன் பாத்ரூம் கூட போகலை, அப்படியே ஏஞ்சி வந்துட்டேன். நின்றுட்டே இருந்துட்டு குரல் கொடுத்துட்டு வந்துட்டேன். இது என் பின்னாடி தொடர்ந்துச்சு போல. நான் வந்து படுத்துட்டேன், உடனே வந்து படுத்துட்டேன். படுத்த உடனே பின்னாடி இது வந்துட்டு அப்படியே கண்ணு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி என்ன சுருவ வச்சிருச்சு, என் கண்ணை தூங்க வச்சிருச்சு, என்ன என்ன தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே அடிதான் பட்டார்னு ஒன்று போட்டுச்சு கண்ணத்துலயே, போட்டு கீழே உருட்டி தள்ளிச்சு. நான் கூட்டுட்டே வரேன், நீ நடி பின்னாடி ஓடி வந்து படுக்கிற வேகமா அப்படின்ட்டு அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் மறைஞ்சிச்சு, டக்கு காலுதான் இல்ல, அதுக்கு தலையெல்லாம் விரிச்சு விட்டுட்டு இருக்குது. அது என் பின்னாடியே வந்துச்சு, ஆனா அதையும் பாத்துட்டேன், உருவத்தை அது பின்னாடியே வந்ததையும் பாத்துட்டேன். நான் இப்ப அது சர்ச்சைக்கு போறதுனால இப்ப பயப்பட மாட்டேன், அப்ப கொஞ்சம் பயப்படுவேன் நானு. அப்ப நான் இந்துவா தான் இருந்தேன், இப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 10 வருஷம் 11 வருஷம் ஆகுது நான் ரட்சிக்கப்பட்டு. நான் அப்ப இந்துவா தான், இந்து சாமி தான் வணங்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு அந்தனுடைய நிகழ்ச்சியை நான் இது பண்ணேன். சர்ச்சைக்கு போன அப்புறம் எதுவும் என் கண்ணு முன்னாடி நான் பார்த்ததில்லை. நான் ப்ரேயர் பண்ணுறதுலேருந்து நான் எதுவும் என் கண்ணு முன்னாடி கிடைக்கிறதும் இல்லை. கிடைச்சாலும் என்னை விட்டு அப்பளை போயிட்டே இருக்கும், அது என்னெல்லாம் பயமுடுத்துகிற மாதிரிலாம் இல்லை. அப்போ தான் பயமுடுத்துச்சு, இப்போலாம் என்னை இன்னும் அசிங்க கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நான் ப்ரேயர் பண்ணிடுவேன், ஆண்டவர் வல்லமைனால கட்டி பேய் வராது.
7: உங்கள் பேர் என்னண்ணா?
8: பேர் பாலு.
7: சரி, இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
8: எப்படி பார்த்துன்னு சொல்லணுமா?
7: ஆமாம், எக்ஸாக்ட்.
8: அதே நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஊருக்கு மப்சல் கல்பாக்கம். அங்கே வந்து நம்ம விலேசின வீடு, அவர் இறந்து எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போது நானும் என் ஒய்ஃபை படுத்துருக்கோம், அவர் வந்து நிற்கிறாங்க, என்ன எங்களை பார்க்குறாங்க அப்படின்னு இப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நான் எழுந்து என்ன யாருன்னு கேட்குறேன், அந்த வீடு உள்ளே போயிட்டாங்க, போய் லைட்டை போட யாருமே இல்லை. மறுநாள் யார்கிட்ட சொல்கிறேன், யாருமே நான் இதுவெல்லாம் பார்க்கலையே அப்படின்னாங்க. அவன் எங்கள் கண்ணுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்காரு.
7: எப்படி இருந்தாங்க?
8: அது அப்படியே பிளாக் கலரு, அப்படியே என்னையும் என் ஒய்ஃபையும் பார்க்குறாங்க.

0: நிறைய பேருக்கு நியூட்ரிஷன் லேபிளிங் பத்தி தெரியாது, அது எவ்வளவு முக்கியம்னு தெரியாது. சோ அந்த இன்ஃபர்மேஷன் என்ன லேபிள்ஸ் பண்றாங்க, என்ன லேபிளிங் மாதிரி காட்டுறாங்க, தட் இஸ் பேக்கேஜ் ஃபுட் ஆர் ப்ரீ பேக்கேஜ் ஃபுட் நியூட்ரிஷன் லேபிளிங் எவ்வளவு முக்கியம்னு வருதுன்னா, பேக்கேஜ் ஃபுட் கம்ஸ் வித் நியூட்ரிஷன் லேபிள். அப்படின்னா எல்லா பேக்கேஜும் ஒரு நியூட்ரிஷன் லேபிளோட வரும். அந்த லேபிள் நீங்க எப்படி படிக்கணும்னா, மெயினா எதுக்கு படிக்கணும்னா, அவங்கவுங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்க, அவங்கவுங்க எவ்வளோ கேலரிஸ் எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க, என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஒரு என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, மெயின்லி த கீ பார்ட்ஸ் ஆஃப் த ஃபுட் லேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட் நேம், நெட் குவான்டிட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ், இன்க்ரீடியன்ஸ், கம்பெனிஸ் நேம் அண்ட் அட்ரஸ், ப்ராடக்ட் டேட்ஸ், நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன், அதர் இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் பார்த்து நல்லா பார்த்து கரெக்டாக வாங்குங்க. திங்க், ஈட் அண்ட் சேவ். You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: ஒரு சிறிய இடைவேளை பின் தொடருவோம். கேட்டுக்கொண்டிருங்கள் 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை.
3: வணக்கம், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். 2012 டெக்சஸ் சிட்டியில போலீஸ்காரர்கள் தாக்குதல் நடக்கிறது கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போனாங்க. அவங்க அங்க ரெண்டு டீனேஜர்ஸ் பாத்திருக்காங்க. என்ன எதுன்னு கேட்கும்போது 15 இயர்ஸ் சிறுவன் இன்னொருத்தனை வயிற்றுல கத்தியால குத்தியதாக செய்து சொன்னாங்க. விசாரணைக்கு அப்புறம் என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க ரெண்டு பேரு ஒய்ஜா போர்டு விளையாடும் போது அமானுஷ்யமான விஷயம் ஒரு பையன் கிட்ட அவனோட நண்பனை கொலை செய்ய சொல்லிச்சான்.
4: ஆனா அது எதுக்கு அவனோட நண்பனை கொலை செய்ய சொல்லிச்சான்?
3: அதோட ரீசன் என்னன்னா, அவனோட ஃப்ரெண்டுனாலதான் இவனோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வந்ததுன்னு துஷ்ட சக்தி சொல்லிடுச்சான்.
2: அது மட்டும் இல்லாம 20 வயது ஜோசப் பர்ச் அவர்கள் ஒரு பழமையான கண்ணாடி ஒன்றை அவரது வீட்டு உரிமையாளரிடம் இருந்து வாங்கியிருந்தாராம். அவர் எதிர்பாராத விதமாக அதிலிருந்த ஒரு ஆவியை விடுவித்தார். வீட்டில் அந்த கண்ணாடியை மாட்டிய பிறகு பல அமானுஷ்யமான கனவுகளையும் நிழல்களையும் பார்த்த அவர் பயந்து போய் தன் நண்பருடன் ஈபேயில் ஏலத்தில் அந்த கண்ணாடியை விற்றுவிட்டார்.
4: இதே மாதிரி ஜெனட் ஹாட்சன் 11 வயது இருக்கும் போது அமானுஷ்யமான கெட்ட சக்தி அவர் உடம்பில் இணைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். ஸ்கெப்டிக்ஸ் வந்து நம்பலேனாலும் ஜெனட் இதை நம்புறாங்க. 2007 ஒரு டாக்குமெண்ட்ரி இன்டர்வியூல இந்த நிகழ்வு 98% உண்மை என்று கூறுகிறார்கள்.
5: நடந்து முடிஞ்ச செக்மெண்ட்ல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இருட்டான இடங்கள், பல மரங்கள் இருக்கும் இடம், பழைய காலத்து வீடு இருக்கிற இடம், இல்லை நடமாட்டமே இல்லாத இடத்துலலாம் வந்து பேய் இருக்கு, மர்மம் இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் நம்புறாங்க. இதில் ஒரு சில இடங்கள்னா டிமாண்டே காலனி, வால்மீகி நகர், கரிக்காட்டு குப்பம் மற்றும் பல. டிமாண்டே காலனியில லார்ட் டிமாண்டேன்னு சொல்ற ஒருத்தர் அங்க இருக்கிற பெண்களை சித்திரவதை செய்து கொன்றதாகவும் அவங்களுடைய ஆவி அங்க இருக்கிற மக்களை பயமூத்ததாகவும் சொல்றாங்க.
6: இதே இடத்துலதான் ரொம்ப பேரோட மரணமும் ஏற்பட்டிருக்கு.
5: 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்டை இடிச்ச உடனே இரவு நேரத்திலயும் பயம் இல்லாம நடக்கிறோம் அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் எங்க கிட்ட சொன்னாங்க. வால்மீகி நகர்ல அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியாத பட்சத்துல சுற்று வட்டாரத்துல இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து என்ன தெரிய வந்ததுன்னா, அங்க யாரையோ கொலை செஞ்சுட்டாங்க, அந்த பெண் தான் எங்க எல்லாரையும் பயமூத்துறா, அந்த வீட்டு பக்கம் போறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
6: அடுத்தது நாங்க ராம கல்யாண மண்டபம் என்று ஒரு பிளேஸுக்கு போனோங்க. அது ஃபுல்லா ரெனோவேட் பண்ணி புதுசா இருந்ததுங்க. எங்களுக்கு ஃபுல்லா டவுட்டா வந்தது, இது என்னது, இது ஹாண்டடா இல்லையான்னு. ஆனா ஒருத்தர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க அது ஒரு ஹாண்டட் இடம்னு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொன்னாங்கன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி அந்த இடத்துல

0: போகும்போது ஒரு சின்ன ரூம் இருக்குதான். அங்கே ஒரு கல்யாணம் ஆகிட்டு இருந்தான். அந்த ரூமோட டோர் சடனாக ஓப்பன் ஆகிட்டு பேயை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. இது நம்ப முடிகிற மாதிரி இல்லைனாலும் நாங்களும் அங்கே போனவங்க எதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் வாட்ச்மேன் கிட்ட கேட்டோம். அவங்க சொன்னாங்க அவங்க இந்த இடத்துக்கு ரொம்ப புதுசுன்னு. அவங்க இன்னொரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இந்த மாதிரி இருந்திருக்கான்னு.
1: ஒரு சிறிய இடைவேளை பின் தொடருவோம். கேளுங்க 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: Feeling held back due to a physical ailment? Are emotions taking a toll on your personal and professional life? Then it's time to switch to a refined way of living. Yes, yoga. Yoga gives you a huge and permanent difference to your life. But how? Yoga provides various benefits like all-round fitness, weight loss, stress relief, inner peace, improved immunity, better relationships, increased energy, better flexibility and posture, and better intuition. Yoga is a light which once lit will never dim. The better you practice, the brighter the flame. Practice yoga for a healthy body, peace of mind, open heart and sanctity in a hectic world.
3: Hey, you know what? Suresh got arrested.
4: Oh my God, why?
3: Because he was into betting and it's illegal.
5: Respect earned is more important than a dollar earned. Stop betting. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
6: Ever wonder what to recycle?
7: Bottles, cans, crayons, paper, foil and glass.
6: Ever wonder why recycle?
7: To help the world, of course.
6: Ever wonder who can recycle?
7: Everyone.
6: Ever wonder where to recycle?
7: Everywhere.
6: No matter what,
7: where, who and why,
8: just recycle. It's worth a try.
1: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம்.

0: இந்த செக்மெண்ட் நம்ம ஹாரர் ஃபிலிம்ஸை பற்றி பேச போகிறவங்க இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ஹாரர் ஃபிலிம் வந்திருக்குங்க. அதில் நம்ம தமிழ், ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் வந்த ஹாரர் ஃபிலிம்ஸை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஹிந்தியில் பார்க்கும்போது பூத், ஹாண்டட், ஹாரர் ஸ்டோரி, அலோன், ராஸ், ராகினி எம்எம்எஸ், ஷாபித், அந்த மாதிரியெல்லாம் படங்கள் வந்திருக்குங்க. லேட்டஸ்ட்டாக காமோஷியா என்ற ஒரு படம் 2015 வெளிவந்தது, மற்றும் ராகினி எம்எம்எஸ் 2 என்ற ஒரு படமும் 2014 வெளிவந்திருக்கு. தமிழில் நம்ம பார்க்கும்போது நிறைய படம் வந்திருக்குங்க. பீட்சா 2, சந்திரமுகி, அருந்ததி, சாருலதா, டார்லிங், பிசாசு, பேபி, சவுகார் பேட்டை, 13 நம்பர் வீடு, அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்குங்க. புதுசாக வெளிவந்த படங்கள் என்னெல்லாம் பார்த்தா சவுகார் பேட்டை, மிருகன், டார்லிங் 2, பிசாசு, காஞ்சனா பார்ட் 2, டார்லிங், அரண்மனை 2, மாயா, யாமிற்கு பயமே, தில்லுக்கு துட்டு, ஸ்ட்ராபெரி, ஜித்தன் 2, இவ்வளோ படங்கள் வந்திருக்குங்க. சில படங்களை நம்ம இப்போ உத்து கவனிக்கலாம் எந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம காஞ்சனா முனி அதோட சீரீஸை பார்த்தா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பண்ணியிருக்காங்க. பே ரெட் சாரியை போட்டு, பூ எல்லாம் போட்டு, இன்னர் ஒரு ஆளோட உடம்பில் போன மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. அரண்மனையிலும் அதே மாதிரி தான். அரண்மனை பார்ட் 1 ஹம்சிகா அந்த ஆக்ட்ரஸ் தான் அரண்மனையில் நடிச்சிருக்காங்க. அதில் அவங்களோட மூஞ்சி ஃபுல்லாக சந்தனம் பூசி, பெரிய குங்குமம் பொட்டு எல்லாம் வச்சுட்டு தாங்க காமிச்சிருக்காங்க. டிமாண்டே காலனி ரொம்ப ஃபேமஸான படங்க. இது எதுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ரியலான ஒரு ஸ்டோரியே நடந்திருக்கு. டிமாண்டே காலனி என்று ஒரு இடமே இருக்கு. அங்கே ஜான் டிமாண்டே என்று ஒரு ஓனர் இருந்தாங்க. அவங்க 7 பேரை கொண்டிருக்காங்க. அது ஜான் டிமாண்டேயோட ஃபேமிலியிலேயே ஏதோ பிரச்சனைங்க. அந்த டிமாண்டே, ஜான் டிமாண்டே ஒரு பேயாக வந்து எல்லாரையுமே கொண்டுட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் சில படங்கள் ஹாரர் மூவியாக இருந்தாலும் அதில் ரொம்ப எமோஷ்னல் டச்சும் இருந்திருக்குங்க. அதில் ஒரு மூவி தான் ஆனந்தபுரத்து வீடு. இது 2010 ரிலீஸ் ஆச்சுங்க. இது ஹாரர் மூவின்னு சொல்ல முடியாது, ஆனால் இது ஒரு இமோஷ்னல் கோஸ்ட் மூவி என்று சொல்லலாம். இறந்து போன அப்பா அம்மா அவங்களோட பையனும் அவங்களோட ஃபேமிலியை ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆன்செஸ்ட்ரல் பிளேஸையும் காப்பாற்ற செஞ்சாங்க.
1: ஒரு சிறிய இடைவேளை பின் தொடருவோம். கேட்டுக்கொண்டிருங்கள் 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
3: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: If you work in a company or office that has a canteen, check with them on how they manage excess food. Cooked food, especially since it has a low shelf life, needs to be managed better and faster. Check with the NGOs who offer to transport excess food to the needy. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
6: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷ்யமான விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம்.
7: அடுத்து வரப்போற செக்மெண்ட்ல பொதுமக்கள் கிட்ட இருந்து அவங்களோட அமானுஷ்யமான அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்.
8: சொல்லி
9: நல்லா உங்க மேல
8: ஒரு முறை இல்லை, நான் இங்கேயே தான் நைட்டில் வந்து பார்த்துக்குவோம், வேலை இல்லை நான் வந்து நைட்டு இங்கே தான் சாப்பிட்டு படுத்துக்குவோம். பேய் வந்து பயங்கரமாக என்ன அடிச்சுப்பாரு தொட்டுப்பாருன்னு பயங்கரமாக பேசும். அதெல்லாம் சுத்தனா இல்லை, அங்கே கிட கை ரேக்கையே போட்டு காலில் மெரிச்சிட்டு ஏன்னா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீ கட்டி பார்க்கலாம் எல்லாம் பயப்படுறாங்க. ஒரு சில பேய் ஓடிடும் அது. ஆமாம் ஆமாம். இல்லை இல்லை அது அவங்க ரிலேஷன் கூட பிடிச்சி பத்திரமா இட்டு போயிடுவாங்க.
9: பெண்கள் தான் மோஸ்டாக வருவாங்க இல்லை ஆண்களும் வருவாங்க?
8: பெண்கள் தான் அதிகமாக.
10: என் பேர்
9: வெங்கட்ராமன்.
10: காலையில் ஃப்ரெண்டு வந்து 4 மணிக்கெலாம் ஏஞ்சி வாடான்னுவான், ஏஞ்சி போவேன் அவன் வீட்டு கதவு தட்டுவேன், அவன் வர வரன்னா வரமாட்டான். நான் வீட்டு முன்னாடி சேர் இருக்கும், சேரில் நான் உட்காந்துக்குவேன். டெவிர்க்க பார்த்தா பெரிய பள்ளம், அது தண்ணியெல்லாம் வறண்டு போச்சு. இந்த சைடு கொஞ்சம் இந்த ஓரமே பார்த்தா இந்த ஓரம் தான் வழியே, அதே பனை மரம் தன்னை ஒரு பனை மரம் ஒன்று இருக்கும், பனை மரத்தானே ஏதோ ஒன்று நிற்கிது உட்காந்து நிற்குது. இப்போ வெளியே வரான், அதே வாடா வாடான்றான், வெளியே வரான் கை மேலே தோல் மேலே கை போட்டுவேன். இப்போ பாரு அதுமோ போது பாடுறா போது பாடுறானா, அது என் மூஞ்சியை மறைச்சி பார்த்துனே போகுது. அந்த சைட்லாம் முள் வேலிக்கத்தா முள், நடக்கவே முடியாது யாராலையும், புடவை கட்டி நடக்க முடியாது லேடிஸு வெள்ளை புடவை கட்டில. இப்போ மேலே தோல் மேலே கை போடுறது போது பாரு அது போது பாரு இதானா இதானான்றான், மூஞ்சை திரும்பி ஒரு மரம் வரைக்குது அப்படியே போயினே
9: இருக்கு. அது
10: கருப்பு இல்லை, அது வெள்ளையாக இருக்குது. ஆனால் முகம்லாம் எனக்கு ஒன்றுமே தெரில, கால் இல்லை இல்லை, ஆனால் நடந்து போகிற மாதிரி இருக்குது, அசைவெல்லாம் தெரியுது ஆனால் கால்லாம் கிடையாது. அந்த முகம் வந்து ஒன்றுமே தெரியல எனக்கு, தெரியல.
9: அந்த
10: பனைமரம் ஒரே ஒரு ஒத்த பனைமரம், ஒத்த பனைமரம் ஒன்றே ஒன்று இருக்குது அங்கே ஒரு நிற்கிது.
11: இந்த பழியாசல் இருக்குல்ல பிலால உள்ள அந்த பழியாசல் வச்சாங்க, வச்சிட்ட பிறகு அந்த பேய் வந்து இதுக்குள்ளே வந்துச்சு. அதுக்காக ஒரு எங்கள் அண்ணி பார்த்தாங்க, ஏ சொல்லிட்டு எங்கள் குரல் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் எங்கள் அண்ணி திரும்ப பார்த்தா பேய் உருவம். அதுக்காக அவங்க பார்த்து பேச்சு
9: எப்படி
11: அது எங்கள் அண்ணிக்கு தான்.
12: அக்கா எங்கள் அத்தை இருக்காங்க ஃபேமிலி அத்தைன்னு, அவங்க அவங்க குரல் மாதிரியே எங்கள் அம்மாவில் பார்த்தாங்க. அங்கே அங்கே சப்பாத்தினா செஞ்சுன்னு இருப்பாங்க. அப்போ எங்கள் அம்மா குரல், எங்கள் அம்மா யார் நின்றுன்னு கேட்டாங்களா, எங்கள் அத்தை சத்தம் கேட்டுச்சு. போய்கிட்டா பார்த்தா ஏதோ உருவா மாதிரி பாஸ்டா போயிடுச்சு.
9: உங்கள் பேர் என்ன பாட்டி?
13: அலைமேல்.
9: ஆ சரி, இப்போ உங்கள் கதை சொல்லுங்க.
13: அதாம்மா ஒருத்தர் மேலே பேய் பிடிச்சிருந்து, எங்கள் அக்கா மேலேயும் பிடிச்சிருந்து, அதை ஓட்டுறதுக்கு உடுக்க பழம்பு வச்சு அதை ஓட்டி அதனால அது மேலே நெருப்பு கொட்டி சட்டியில் பழமலை வச்சு தத்தி எடுத்து போய் குளத்தங்க இல்லை ஒரு ஆணி இருந்தால் அதில் அடிச்சுடுவாங்க, அந்த பேய் போயிட்ட மாதிரி அப்படியே
9: வந்துடுவாங்க.
13: ஆக்ரோஷமாக இருக்கும், ஐயோ பேஜார் பண்ணும், அப்படி ஆடும் அது. ஒரு ஆள்லாம் எழுந்து ஓட்டுரும், ஒரு ஆள் காவல் இருக்கணும் அதுக்கு.
14: சரி எப்படி சொல்றீங்க பேய் இருக்குன்னு? யாரும் சொல்லிருக்காங்களா?
15: சொல்லிருக்காங்க, நிறைய பேர் பாத்துருக்காங்க, பயந்து அதுலயும் இருந்திருக்காங்க.
14: அவங்க என்ன
9: இங்க பாத்துருக்காங்களா இல்லன்னா ஊரு அந்த மாதிரி? அந்த
15: இல்ல, கிராமத்துலயும் இருக்கு சிட்டிலயும் இருக்கு, எல்லா இடத்துலயுமே பேய்ன்றது எல்லா இடத்துலயும்.
16: ஒரு 4 வீடு எல்லாம் இருக்கும் 10 அடி தள்ளி இருக்கும் வந்து எங்க வீடு இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணுச்சு, நாய் வந்து கொழிச்சு நின்றுது. என்னடா இது நாய் கொழிச்சு நிற்குது, ஒரு வாடி அடிச்சிட்டோம். அந்த நாய் அடிக்கும்போது அது போவே இல்லை, சுற்றி சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வந்துச்சு. என்னடா சுற்றி சுற்றி வர்றது, ஏந்துச்சு ஒரு கட்டை எடுத்து அடித்தேன், அது மறுபடியும் அதே இடத்துல இருந்துச்சு, மறுபடியும் கவிழ்ச்சினே இருந்தது. சரி என்னதான் அப்படி கொழிக்குது, சுற்றி பார்த்து யாருன்னா வராங்களா இருட்டில்லன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தோம், யாருமே இல்லை. எட்டி எட்டு அப்போ வந்து இருட்டாச்சு, கரண்ட் எல்லாம் கிடையாது அந்த ஊரில். அப்போ இந்த வெளிச்சம் வெளியெல்லாம் வெளிச்சம் பார்த்தோம், அந்த வெளிச்சத்தில் சின்ன நிலா வெளிச்சம் தானே இருக்கு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தா ஒரு நெடல் ஓடுச்சு. ஒரு ஆள் தான் ஓடுறாங்க சொல்லி, யாருது யாருந்து மலையாளத்தில் நான் கேள்வி கேட்டேன். யாரனா யாரனு, ஏய் பரடிடா பரடிடா நிக்கடா நிக்கடான்னு நான் சொன்னதுக்கு அவன் நிற்காம நடுவில் மட்டும்தான் பார்த்தேன் நான். அதோட ஆவி அந்த நடுவில் நான் அவங்க பார்க்கும்போது, இல்லை சும்மா சொல்கிறேன் நெட்டிக்காக படு அப்படின்னு சொன்னாங்க. நம்பவே இல்லை, யாருமே நம்பாத. காலையில் எழுந்திரிச்சி பார்த்தேன் நான். நான் சொன்னேன் எல்லாருக்கிட்டே, சத்தியமாக நான் பார்த்து நடுவில் பார்த்தேன். அப்புறம் வந்து அப்போ எல்லாமே நம்பினாங்க. கொஞ்சம் பயம் வந்துச்சு எல்லாருக்கும். அதோடு கல்யாணிச்சு நம்பின பிறகு யாருமே போகிறது
17: இல்லை,
16: இந்த பக்கம் போகிறது இல்லை. ஆனால் நிறைய பேர் இறந்துருக்குறாங்க அங்கே
17: அந்த இடத்துல.
16: ஆனால் உண்மையில் இருக்குது அந்த இடத்துல. ஆனால் ஒரு அந்த இடம் வந்து சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் வந்து ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு வீடாக கொடுத்தாங்க. அது வந்து நான் பணமாக கொடுத்து வாங்கணும் அந்த இடத்த. அந்த இடத்துல நிறைய இருக்குது.
17: கேரளால மட்டுமா இல்ல அந்த மாதிரி இடத்துல?
16: அதே கேரளால தான். ஆனா வந்து நிறைய இடத்துல இருக்குது கேரளால. ஆனா நாங்க வந்து அந்த ஃப்ரெண்டு ஒரு வாட்டி கதை சொன்னான், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பழைய துணி வாங்கலாம் வாங்கணும். அப்போதான் நான் பார்த்தேன். ஆனால் நான் நடுவில் போன்று என் கண்ணால் அன்னி தான் பார்த்தேன். எலும்பு வயசு பொண்ணு, சின்ன குழந்தை என் பொண்ணு. அது சொன்னால் கொஞ்சம் பயம் மாரி வந்துடும். ஆனால் அந்த வீட்டில் அந்த ஊரில் கூட ஆக்சிடென்ட் ஆச்சு. என் பொண்ணுக்கு அலர்ஜி மாரி வந்துட்டுருக்குது, பயம் ஜோரம் அடிச்சிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த ஊரில். அதோட வந்து இங்கே வந்து 2 வருஷம் தான் ஆகுது மறுபடியும் இந்த மாதிரி சென்னைக்கு வந்து. நாங்கள்
17: இங்கே அந்த மாதிரி ஏதாவது
16: இந்த மாரிலாம் இல்லை.
14: இங்கே யாரா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்னையில் இங்கே தான்
16: நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் சும்மா அதெல்லாம் சம்ப முடியாது. ஆனால் இந்த வீட்டில் இருக்காதுடி, இப்போ இந்த வீட்டில் இந்த பொண்ணு இறந்துருக்குறா. அவள் எங்கள் வீட்டில் தான் கொளுத்திக்கிட்ட ஒரு பொண்ணு. இந்த ஆவி இங்கே தான் சுற்றிருக்குன்னு சொன்னாங்க. நான் நம்பலை, ஆவியாவது பேயாவது. நான் இந்த
10: என் பேர் கிஷோர் குமார். பேய் இருக்கு நம்புறேன், ஆனா நான் பார்த்தது இல்ல பேயெல்லாம். நான் சொல்றவங்கள வச்சுதான் நம்ப சொல்றாங்களா வீட்டாண்ட இருக்கவங்க சொல்லுவாங்க. எப்படின்னா இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இந்த 3-4 வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்துட்டு போனாங்கன்னா இந்த மாதிரி கால் தலாச்சி, பூனை அச்சியோ இல்ல வேற ஏதாச்சும் மிருகத்தோட அச்சிங்க இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம பார்த்ததுல பூனை அச்சிங்க தான் நிறைய இருக்கு.
17: ஆமா, எங்க பாத்தீங்கக்கா?
18: எங்க வீட்லயே நாங்க பாப்போம்.
17: போட்டோவ சொல்லாதீங்கக்கா.
18: ஆமாமா, இருக்கிற உண்மையே தான் நாங்க சொல்லுவோம்.
17: இல்ல இப்ப பேனா உருவம் அந்த மாதிரி, இப்ப சாமியினா உருவம் பார்த்தோம் அந்த மாதிரி.
18: ஆமா,
17: உருவம் பாத்தீங்க.
18: எங்க வீட்லயே
17: எனக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்க.
18: ஆமாமா,
17: என்ன என்ன பண்ணிச்சுக்கா அந்த சாமி உருவம்?
18: சாமி தான் பண்ணா ஏன்னா நல்லது கட்டுதுன்னா வரோம் போவோம், அவ்வளோதான்.
17: அதுக்கு ஏதாவது
18: படையல் காற்று கருப்பேனா வரா மாதிரி இருந்தால் அதை ஒதுக்கும் வீட்டுங்களில், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான்.
17: இது ஊரில் நடந்ததா இல்லைன்னா இங்கே நடந்தது?
18: நம்ம மெட்ராஸ் தானா, லைட் ஹவுஸில் தான் வீட்டு இருக்கிறோம். நாங்கள் சாமி பற்றின இருக்கோம், அதனால வந்து எங்களுக்கு எதாக இருந்தாலும் காட்டி கொடுக்கும் சாமி.
17: ஸோ உங்களுக்கு பேய் மேலே நம்பிக்கை இல்லை?
18: எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம தான் பேயே.
19: என் கதையில என்ன கேட்டாக்கா, பேய்ங்கிறது வந்து மானிட உருவத்துல முழு உருமாவும் வராது, முழு தோற்றமாகவும் தெரியாது. பஞ்சுகள், அதாவது பஞ்சு இருக்கும்ல, அது பஞ்சு அந்த மாதிரியே இருக்கும். ஆனா ஆள் ரூபா கை முகங்க கண் மொழி எல்லாம் நல்லா கிளியரா இருக்கும். நம்ம இந்த மாதிரி தொலியா காட்டாது, இந்த மாதிரி தொலியா காட்டாது. ஒரே வெண்மையா பஞ்சு, இப்படி இந்த மேல பஞ்சு, அந்த மாதிரி பஞ்சாவே தெரியும். கீழே கால் இருக்காது,
17: மூஞ்சி
19: முகம் எல்லாம் இருக்கும், கால் மட்டும் இருக்காது.
17: கருப்பா இருக்குமா? வெள்ளையா இருக்குமா?
19: வெள்ளையாவே இருக்கும், கருப்பாவும் இருக்கும்.
17: முறைக்குமா? பார்த்து
19: அதெல்லாம் முறைக்காது. நம்ம நம்ம அதை பார்த்தவரை நம்ம பயப்படுவோம்.
17: எந்த மாதிரி இடத்துல இருக்கும் அது?
19: அது எந்த நேரத்துல எந்த இடத்துக்கு வரும் அது? இந்த இடமும் கணக்கு கிடையாது.
17: பேய்னா அது என்ன சொல்லுங்க?
19: பேய்னா மானிட மாதிரி அது பேசும், நம்மளோட பேசும், பேச பேச நம்ம பேச. ஒரு வாரத்துக்கு இங்கே வாணிஞ்சு கூப்பிட்டுருந்தோம்னா நம்ம ஓடி போயிடுவோம். நம்மளுக்கு உடம்புல செல்லும் வேர்வை ஆயிடும், நம்ம பயந்துருவோம்.
17: ஜுரம் வந்துருமா?
19: ஜுரம் வந்து சாஞ்சிடும், எந்திரிக்க முடியாது.
17: அப்புறம் வேற யாராவது கதை சொல்லியிருக்காங்க?
14: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கா?
19: பேய்னா வந்து நம்ம பார்த்தவரை நம்ம மிரண்டுவோம், அதே நம்ம கீழே சாய்க்கிறது. அதனுடைய பார்வை நம்ம நம்ம உடலை சாய்ந்துடும், அதனுடைய பார்வை உடலை சார்ந்த உடனே நம்ம சாஞ்சிடுவோம். அது அதனுடைய சக்தி நம்மளோட உடல் பாயும், அது வந்து நம்மளை வந்து அடிக்கலாம் வராது. அதை பார்த்த உடனே சக்தி நம்மளோட பாஞ்சிடும், அதனோட ஆவி.
17: அப்படி மேலே வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரும் உடம்புலையாச்சும் பூந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
19: உடம்பு போனது நம்ம அடுத்த அதே மாதிரி பூசாரிகள் இருப்பாங்க, கோயில் பூசாரிகள் இருப்பாங்கல்ல, அடிப்பாங்க, மந்திரம் பண்ணுவாங்க. அந்த சக்தி அந்த சக்தியை போக்கும்,
17: அம்மன் சக்தி அந்த மாதிரி.
19: அந்த அம்மன் சக்தி வந்து அந்த சக்தியை போக்கும், நம்ம அது போய் எந்திரிச்சிருவோம்.
17: அதுக்கப்புறம் எல்லாம்
19: சரியாயிரும். அதுதான் அதுதான் நம்மளுக்கு அதை கண்ட உடனே அது சக்தி வந்து நம்மளுக்கு பாயும், ஆனா அதுவும் இறைவன் தான், மாற்று உருவம் கூடுவிட்டு கூடுவார், மாற்று உருவம் இறைவன் நேரடியாக செய்யறது வந்து உண்மையான செயல்கள்.
20: அதாவது பேய் இருக்கணும் சொல்ல முடியாது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒவ்வொருத்தருடைய உணர்வு. இப்போ சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம், இங்கேருந்து பார்க்குறோம், அந்த ரோடு வேயில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரத்தில் நமக்கு அலை அடிக்கிற மாதிரி தெரியும். அந்த இடத்துல அலை இருக்கா, தண்ணி இருக்கா, இல்லை. அதுக்கு பேர் வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி படிச்சீங்களா, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருப்பீங்க, அதுக்கு வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. தமிழில் வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பேயும், பேயும் வந்து நம்ம இருட்டு, நம்ம அங்கே தனிமையில் இருக்கோம், அந்த இடத்துக்கு போனால் நம்ம தவிர ஏதோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அதை பயத்தில் அவங்களா உருவகப்படுத்திக்கிறது. இப்போது நான் கருப்பாக தெரிகிறேன் அப்படிங்கிறது வந்து நிறம், நிறம்னா எப்படி சொல்கிறது, அது வந்து ஆமாம், அதாவது நிறம் மீன் தமிழில் சொல்லுவாங்க. நான் தமிழ் மீடியத்தில் படித்ததுனால எனக்கு அதை இங்கிலீஷில் சொல்ல வரல. அந்த மாதிரி நம்ம கண்ணு தான், அந்த கண்ணு தான் நம்ம வந்து நிறத்தை நிர்ணயம் பண்ணுது. சிகப்பாக இருக்காங்க, கருப்பாக இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இந்த ஷேப்பில் இருக்காங்க இப்படின்னு நம்மளாக தான் உருவகப்படுத்திக்கிறோம். இது குதிரை, இது குதிரை, இந்த இந்த குதிரை, இதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவத்தை பேய், நம்மளுடைய உணர்வுக்கு அதை ஒரு பேயின்னு உருவகப்படுத்தி நம்ம நம்மளை வந்து

0: ஆள்றதுக்காக அதை அவங்க பயமுறுத்தியும் சின்ன பிள்ளைங்களா இருந்தா போகும்போது அங்கே போகாத அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க போகாது இல்லையா. அந்த மாதிரி உருவப்படுத்தி வந்தது தான் இந்த பேய்ங்கிறது. பேய்ங்கிறது நேச்சுரலா ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஆழ்ந்து பார்த்தோம்னா பேயோ பிசாசோ எதுவுமே கிடையாது. என்ன அனுப்பணும் என்ன வர சொன்னீங்கன்னா நான் எந்த இருட்டில் வேணாலும் போவேன். ஆனால் இப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய சிறு வயசில் ஒரு சில உணர்வுகள்லாம் வந்திருக்கு. என்னென்னா என்னாலே நம்மளாலே நம்ப முடியாது. நான் வந்து குட்டிச்சாத்தனை பார்த்துருக்கேன், ரத்த கட்டரியை பார்த்துருக்கேன்.
1: என்ன
0: இல்லை இதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இருக்கு இல்லை எதுக்கு சொல்ல வரேன்னா இன்னைக்கு நம்ம பக்குவம் அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு அது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். அந்த பயப்படுற வயசில் அதை நம்ம பார்க்கும்போது அந்த குட்டிச்சாத்தான்றதை பார்க்கும்போது மூணு வந்து உட்கார்ந்து இருந்து நான் நைட்டு ஒரு 12 மணிக்கு அந்த கோயில் பக்கம் போகும்போது என்னை வந்து வாவான்னு கூப்பிட்டது. அப்போ எனக்கு வந்து 23 இருக்கும் ஏஜ். அப்போ வாவான்னு கூப்பிடும்போது அந்த கொஞ்சம் போல்டாக இருக்கும் இல்லையா, போக போக அது போய்கிட்டே இருக்கு நம்மளை வா வா வா வா வா வான்னு சொல்லிட்டு. அது கடைசியாக எட்ஜில் போய் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடியெலாம் புதைக்கிறாங்க இல்லையா அந்த இடம். அப்போ தான் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோன்ற ஒரு ஷிவரிங் வந்து திரும்ப பேக் அடித்து நம்ம ஓடி வரோம். நம்ம அந்த கோயிலெலாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். அது சின்ன வயசில் ஏற்பட்ட அனுபவம். இதேமாரி என்னுடைய 16 வயசுலேயும் ஒரு அனுபவம். 16 வயசில் வந்து இப்போலாம் வீட்டில் வந்து வெளியே வராண்டாலாம் வச்சு கட்டுறதில்ல, வராண்டாலாம் இருக்கும். அந்த வராண்டாவில் பக்கத்தில் படுத்துருக்கும்போது பக்கத்து வீட்டில் கொய்யா மரம் இருக்கும். கொய்யா மரம்னா நல்லா இப்போ உள்ள மரம் மாதிரி இல்லை, அது நல்லா அடர்த்தியாக இருக்கும், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அந்த மரத்தில் இருந்து இறங்கி வருது.
2: ஒரு சிறிய இடைவேளை பின் தொடருவோம். கேளுங்க 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: என் பேர் பாகவி, நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் டாக்டர் படிச்சு சைக்கியாட்ரிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்.
1: என் பேர் சிவசண்முகராஜா, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஆம்பிஷன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறேன்.
2: நான் ஜெயஸ்ரீ, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஆம்பிஷன் வந்து டீச்சர் ஆகணும்.
3: ஐ எம் விமல் நாத், நான் 7th படிக்கிறேன். நான் சிஐடி போலீஸ் ஆஃபீஸர்னு ஆசைப்பட்றேன்.
4: இந்த சின்ன சின்ன தளிர்களின் பெரிய பெரிய கனவுகளை நனவாக்க குரல் கொடுப்போம், கரம் கொடுப்போம், கல்வி கொடுப்போம். இணைந்திடுங்கள் எங்களுடன் கற்க கசடர. நம் கல்வி நம் உரிமை. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
5: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.

0: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
1: ஃபைனலி ஐ வுட் லைக் டு கன்க்ளூட் பை சேயிங் தட் ஒருத்தர் அமானுஷ்ய சக்தியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுனால நீங்க அதை அப்படியே நம்பணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த இடத்துல பேய் இருக்கு, ஆவிகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுனால அந்த இடத்துக்கு நீங்க போனா கண்டிப்பா பயம் இருக்கதாங்க செய்யும். ஆனா அறிவியல் பூர்வமா அதுக்கு நீங்க பதில்கள் தேடுனா கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீ உங்ககிட்ட யாராவது வந்து நேத்து ராத்திரி எனக்கு தூங்கும் போது யாரோ கழுத்து நெரிக்கிற மாதிரி இருந்ததுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சயின்டிபிக்லி இட்ஸ் கால்ட் ஸ்லீப் பராலிசிஸ். ஸோ ஒரு ஒரு விஷயத்துக்கும் கண்டிப்பா
2: ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கோட ஷோல நாங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசினோம். ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட், இந்த டெம்பிள் தர்கா கிரீவியர்டில் இருக்கிறவங்க, எல்லா வேறவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன தோன்றுறதுன்னா, நம்ம இப்போ ஒரு ப்ரூஃப்னு இல்லைங்க கோஸ்ட் இல்லை ஆவிங்க இருக்கு இல்லைனா இல்லைன்னு சொல்றதுக்கு. ஆனால் நம்ம மனுஷங்களோட மைண்டு தாங்க மெயின். இப்போ நம்மளுக்கு இருக்குன்னு தோணுச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்குங்க, இல்லைன்னு தோணுச்சுன்னா இல்லை. சில பேர் இதை நம்மளோட இமேஜினேஷன் சொல்கிறாங்க, சில பேர் இமேஜினேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தோன்றுறதுனா இது ரெண்டுமே இருக்குது, 50-50%. சிலது நம்ம பார்த்துருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் இருக்காங்கன்னு நம்பும் போது கண்டிப்பாக ஆவியங்களும் இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும்.
3: எவ்ரி பர்சன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பிலீஃப்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அபவுட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் கோஸ்ட், பட் இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு அ ஃபேக்ட் that ghosts are considered as evil entities by most of the people. In Indian society too, ghosts are mostly considered as evil, not because they are, but because the modern education system only teaches us not to believe in ghosts, and religion teaches us to believe in ghosts and considered as evil. They both are extreme, and we do not have a middle path to walk on. We are either blind by the education system that we think is enough, or by the religion which makes people believe through the religious books. People often wonder whom to believe and whom not. But one thing that becomes clear after hearing many stories is that all of them were right. It is because belief is the main ghost.
4: Sweetie, sweetie.
5: Yes, mama.
4: Are you smoking?
5: No, mama.
4: Are you sure?
5: Yes, mama.
4: Open your mouth. Start laughing and stop smoking. Quit cigarettes. Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் வியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று. சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல்
3: கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு. சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி 3. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: விளையாட போலாம்.
1: விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா?
2: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதான் நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா. நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது.
3: காட்சி
2: 4. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினனால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது ட்ரெயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து

நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர் மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ் நிறைய ஒவ்வொரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி ஸோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி வேஸ்ட் பண்ணாதீங்க பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும் ஸோ சேவ்.

0: வேலை செய்வதை பார்த்தால் உடனடியாக தொழிலாளர் துறை காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவியுங்கள். குழந்தைகள் கல்வி கற்க உதவுங்கள்.
1: வணக்கம், இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. குழந்தைகள் இந்த நாட்டுடைய கண்கள். ஒரு குழந்தை நல்ல மன வளர்ச்சியோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு பெற்றோர்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அக்கறை இந்த சமுதாயத்துக்கும் உண்டு. ஏன்னா இந்த குழந்தைங்க தான் நாளை உலகத்தோடைய அஸ்திவாரம். குழந்தை பருவங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு பருவம். எந்த கவலையும் இல்லாம பட்டாம்பூச்சிகள் மாதிரி ஓடி ஓடி விளையாடிக்கிட்டே கல்வியையும் பிற கலைகளையும் கத்துக்கிற அருமையான பருவம். ஆனா பாருங்க, எல்லா குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கிறது இல்ல. குடும்ப பிரச்சனை, வறுமை அப்படின்னு பல காரணங்களால சின்ன வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாதிக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. எத்தனையோ குழந்தைகளை நாம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பீச்சில் சுண்டல் விற்கிறத பார்த்துருக்கோம், நடைபாதையில் பொருட்கள் விற்கிறத, மெக்கானிக் ஷாப்பில், ஹோட்டலில், பட்டாசு தொழிற்சாலைகளில், தீப்பெட்டி தொழிற்சாலைகளில், பீடி விற்கிற இடத்துல, இப்படி எத்தனையோ இடங்களில் குழந்தைகள் தொழிலாளர்களாக மாற்றப்படுறாங்க. பெண் குழந்தைங்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப மோசம். பக்கத்து மாநிலங்களில் படிக்கிறத பாதியில் விட்டுட்டு குழந்தைகளை பார்த்துக்கிற ஆயா வேலைகளுக்கு குழந்தைகள் அனுப்பப்படுறது மோசமான ஒரு நிலைமையில குழந்தைகள் தள்ளப்படுறாங்க. இப்படி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இல்லக்க, எத்தனையோ குழந்தைகள் ரொம்ப இந்த குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிற இந்த நிலைக்கு தள்ளப்படுறத

நம்ம ரொம்ப மனசுமையோட கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது ரொம்ப வருத்தமான செய்தி மட்டும் இல்ல, உடனடியா தீர்வு செய்ய வேண்டிய விஷயமும் கூட. இது நம்ம நாட்டுல மட்டும் இல்லங்க, உலகம் பூராவும் இந்த குழந்தை தொழிலாளர் முறை பரவி இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமா அனுசரிக்கப்படுது. 14 வயதுக்குட்பட்ட குழந்தை தொழிலாளர்களை பணியிலிருந்து மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து குழந்தை தொழிலாளர் முறைய அகற்றுறதுல இந்தியாவிலேயே தமிழகம்தான் முன்னோடியா இருக்கு. இந்த மாதிரி பணியிடங்கள்லேருந்து மீட்கப்படுற குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல விதமா ஆளாக்குறதுக்காக தமிழகத்துல குழந்தை தொழிலாளர் சிறப்பு பயிற்சி முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு மாணவர்களுக்கு நிறையவே நிறைய சலுகைகள் கொடுக்கறாங்க. இலவச கல்வி, இலவச பாட புத்தகங்கள், இலவச சீருடை, முட்டையோடு கூடிய சத்துணவு, இலவச பஸ் பாஸ், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை பயன்படுத்தி குழந்தை தொழிலாளர் நல வாழ்வு மையங்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறதுல சாதனை படைச்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நல வாழ்வு மையங்கள்ல படிச்ச குழந்தைகள் இந்த 2014 பொதுத் தேர்வுல +2 மற்றும் 10th ரொம்ப நல்ல மார்க்குகள் வாங்கி ரொம்ப நல்ல எல்லாருடைய பாராட்டுகையும் பெற்றிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க, நாமக்கல் மாவட்டத்துல நெசவு வேலை செஞ்சிட்டு இருந்து அங்கிருந்து மீட்கப்பட்ட கோபால் அப்படிங்கிற அந்த சிறுவன் 1200 to 1144 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பட்டாசு தொழிற்சாலையிலிருந்து மீட்கப்பட்ட பாக்யலட்சுமி அப்படிங்கிற மாணவி 1092 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலையிலிருந்து திருதுநகர்ல மாவட்டத்திலிருந்து மீட்கப்பட்ட மகாலட்சுமிங்கிறவங்க 1068 மார்க் வாங்கியிருக்காங்க. இது 12th மட்டும் இல்லைங்க, 10th நிறைய மாணவர்கள் சாதனை படிச்சிருக்காங்க. அதுல ஒரு 3 மாணவர்களை பத்தி நான் இப்ப சொல்றேன். பவர் லூம்ல சேலத்துல குழந்தை தொழிலாளரா வேலை செஞ்சிட்டு இருந்த அக்கிலா அப்படிங்கிற மாணவி 496 மதிப்பெண் 500 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இதே சேலத்திலிருந்து பவர்லூம்ல வேலை பார்த்துட்டு இருந்த தேன்மொழி 483, அதே மாதிரி சேலத்திலேயே பவர்லூம்ல வேலை பார்த்துட்டு இருந்த பத்மப்ரியா 482. இந்த மார்க் எல்லாமே 500. சோ இவ்வளவு மார்க்ஸ் வாங்கி சாதனை படைச்சிருக்காங்க. இது கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. இந்த உலக தொழிலாளர் தினத்தன்னைக்கு இந்த செய்தியை கேக்குற எல்லா மக்களும் ஒரு ஒரு சின்ன ஒரு சபதத்தை நீங்க எடுத்துக்கணும். அது என்ன சபதம் தெரியுமா? எங்கேயாவது குழந்தைகள் வேலை பார்த்துட்டு இருந்தா, 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வேலை பார்த்துட்டு இருந்தா, உடனடியா நீங்க பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துக்கோ இல்ல வந்து ஏதாவது அரசு அதாவது சமூக துறைக்கோ நீங்க வந்து தொடர்பு கொண்டு அந்த குழந்தைகள் எங்கெங்க வேலை பார்க்கறாங்கிற நீங்க தகவல்களை கொடுத்தீங்கன்னா அவங்க உடனடியா அந்த குழந்தைகளை மீட்டுட்டு வந்து இந்த மையங்கள்ல சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கான வசதிகள் செய்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஏதாவது நிறுவனங்கள் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அதுல குழந்தைகளை தொழிலாளர்களை நீங்க அமர்த்தினீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். சோ அந்த மாதிரி குற்றங்களை செய்யாம நீங்க இருக்கணுங்கிறதும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதெல்லாம் விட முக்கியமா எங்கெல்லாம் குழந்தைகள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள பாதுகாக்கிறது, அவங்கள உரிய இடத்துல கொண்டு போய் விட்டு படிக்கிறதுக்கான வசதிகளை செய்து கொடுத்தா அதுவே நம்ம இந்த குழந்தைகளுக்கு மட்டுமில்ல சமுதாயத்துக்கு நம்ம செய்யற மிகப்பெரிய உதவியா இருக்கும். ஸோ இந்த குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தன்னைக்கு நம்ம இந்த சபதத்தை மட்டுமில்ல இந்த உறுதியை நம்ம ஏத்துக்கணும். குழந்தைகள் சந்தோஷமா படிக்கணுங்க, குழந்தை தொழிலாளர்கள் அறவே இருக்கக்கூடாது. இதுதான் இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு. தமிழக அரசுடைய பல நலத்திட்டங்கள்ல குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு இந்த திட்டமும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கிறதுக்கு நம்மளும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு MOP சமுதாய வானொலி சார்பா உங்களை கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.

0: Creative Arts Therapy is not just for children, it's for any age group, whether you're 2 years old or 80 years old. It is beneficial to everybody. It's just that we need to be a little bit open about it. So if anyone in this college is going through any kind of issue, feel free to contact us or any therapist. If you want to us to help you find someone for you, that's also fine. If you want to just come and explore, that's also fine. But don't suffer on your own. Even if it seems like a trivial issue, reach out to somebody.
1: மிக்க நன்றி மேம் உங்களோட நேரத்தை எங்களுடன் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக.
2: ஹாய் மக்களே, நான் உங்க அர்ஜுன் நித்திஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு உங்க எல்லாரோட ரெண்டு கதைகளை பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த ரெண்டு சுவாரஸ்யமான கதைகளை நான் வந்து இன்டர்நெட்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். இத பத்தி சில பேர் பேசிட்டு இருக்காங்க, ஆனா நிறைய பேருக்கு இத பத்தி தெரியாமலே இருக்கு. சோ அதை நான் படிச்ச உடனே உங்க எல்லாருக்கூட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால்தான் இங்க நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம முதலாவதா பார்க்க போற கதை என்னன்னா, நட்டாலி அப்படின்ற ஒருத்தவங்களோட பத்தின கதையை தான் நம்ம பார்க்க போறோம். நட்டாலி இவங்க வந்து 44 years old, இவங்களுக்கு 44 வயசு ஆகுது. அண்ட் இவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு என்ன சொல்றது, ஹெல்த் விஷயத்துல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் நிறைய பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து, நீங்க ஏன் போய் ஒரு ஆர்ட் தெரபிஸ்ட்டை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சரி ஓகே, அவங்களோட உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றத உணர்ந்து அவங்க சரி ஓகே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நட்டாலி கிளம்பி அந்த டாக்டர் ஆர்ட் தெரபிஸ்ட்டை போய் பார்க்க போயிட்டாங்க. அந்த ஆர்ட் தெரபிஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நட்டாலி வந்து பரிசோதித்து பார்த்தும்போது, அவரால் வந்து இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை இருக்கும், இதுதான் இதுக்கான காரணம் அப்படின்ற அவரால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முடிவுக்கே வர முடியாமல் அவர் கஷ்டப்பட்டார். ஏன்னா இவங்களுக்கு பல நோய்களோட அவங்க உடம்புல வந்து பல நோய்க்கான அறிகுறிகள் வந்து தெரிஞ்சதுனால அவரால் வந்து இதுதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு ஒரு முடிவாக ஸ்திரமாக சொல்லவே முடியல. ஸோ அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். சரி, இதை வந்து நம்ம சொல்லாமல் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இதை வந்து ஒழுங்காக வந்து அவங்கள வந்து வழிமுறைகளுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத அவர் யோசிச்சுட்டு இருந்தபோது நட்டாலியை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நட்டாலி வந்து எப்படின்னா, இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, கேரக்டர் வைஸே அவங்க ரொம்ப ஒரு கோவக்காரங்க. எப்போ பாரு மிச்சவங்களை எடுத்தெறிஞ்சு பேசிடுறது, அந்த மாதிரி ஒரு பழக்கம் கொண்டவங்க, அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவங்க. இதனாலே அவங்களுக்கு பாதி நேரம் வந்து அவங்க ஃபேமிலியில் சண்டை தான், அவங்க ஹஸ்பண்டோட சண்டை, அம்மாவோட பிரச்சனை, எல்லாரோடையும் அந்த மாதிரி பிரச்சனையிலே அவங்களோட வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்ததுனால அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அவங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் அவங்க மேலே வெறுப்பு வந்து, இவளோட என்ன எப்போ பாரு சண்டை தான் ஆயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பு வந்து அவங்க எங்கே வெளியில் போனாலும் இவங்களை தனியாக விட்டுட்டே போயிடுவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது. இந்த மாதிரி பல கொடுமைகளை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் நட்டாலிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் அவள் வந்து மென்டலி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு வீட்டில் தனியாக இருந்து அந்த ஒரு லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் கூட வந்து நம்மளுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க ஒரு 80 years 75 years அந்த மாதிரி வயசானவங்களாக தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ வந்து செகண்ட் சைல்டிஷ்னஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு குழந்தையாக எப்படி வந்தோமோ, நம்ம குழந்தையாக வந்தபோது நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்ம வந்து எல்லாரோடையும் எல்லாரும் மேலும் டிபெண்ட்டாக இருப்போம். நம்மளுக்கு ஒரு சுயமாக நம்மளால் எந்த ஒரு வேலையுமே பண்ண முடியாது. எதுக்கு எடுத்தாலும் அம்மா, எதுக்கு எடுத்தாலும் அழுது நர்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாம் நம்மளை பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இருக்கிற ஸ்டேட்டில் தான் இப்போ செகண்ட் சைல்டிஷ்னஸும் அதே மாதிரி தான். இவங்க எல்லாரும் வந்து இப்போ இந்த 75 years 80 years வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த ஸ்டேஜை வந்து ரீச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்கள நம்ம வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். ஆனால் நட்டாலி வந்து 44 வயசுலேயே அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அடையிற நிலைமைக்கு அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடம்புலையும் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஃபேமிலியாலையும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களோட எரிச்சல்னால வர பிரச்சனைகள். ஸோ அதனால் அது ஒரு முடிவு தேடுறதுக்காக தான் அவங்க வந்து ஒரு ஆர்ட் தெரபிஸ்ட்டை தேடி போனாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த வந்து ஒரு நாள் பற்றி அந்த ஆர்ட் தெரபிஸ்ட்டை போய் மீட் பண்ணும்போது அவள் வந்து ரொம்ப கெஞ்சினா, டாக்டர் எனக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு என் ஃபேமிலியோடு திருப்பி சேரணும், எனக்கு என் ஹெல்த்தெல்லாம் சரியாக போகணும் அப்படின்னு டாக்டர் ரொம்ப கெஞ்சினா, ப்ளீஸ் எனக்கு எப்படியா ஹெல்ப் பண்ணுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க நட்டாலி. உடனே டாக்டர் என்ன சொன்னார்னா, சரி நட்டாலி நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு நான் வந்து சொல்ற சில ப்ரொசீஜர் வழக்கங்களை நீ வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. இப்போ எப்படி நம்மலாம் டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எழுதி தருவாரு, இந்த இந்த பிரச்சனைனா இதுக்கு ஒரு மாத்திரை அதுக்கு ஒரு மாத்திரை, நம்ம வந்து ஒரு 1 week கோர்ஸ் இல்லை 2 week கோர்ஸ் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து மாத்திரை சாப்பிட்டு நம்மளுக்கு உடம்பு சரியா போயிடும். ஆனா இந்த ஆர்ட் தெரபிஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. நம்ம பேர்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமே டாக்டர் நான் சொல்லலை, ஆர்ட் தெரபிஸ்ட்னு நான் சொன்னேன். ஸோ அந்த ஆர்ட் தெரபிஸ்ட் என்ன பண்ணாரு, நட்டாலியை வந்து அவங்களோட கஷ்டங்கள் அவங்களோட எரிச்சல்கள் கவலைகள் எல்லாத்தையும் ஒரு சாண்ட் ட்ரேல போட சொன்னாங்க. இப்போ சாண்ட் ட்ரேனா நீங்க ஒன்றும் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், சாண்ட்னா அந்த மண்ணில் ட்ரே வரும் பார்த்தீங்களா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு நார்மல் ட்ரே இருக்கா அந்த ஃபுல்லாக மண்ணை கொட்டி வச்சா அது பேர் சாண்ட் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாண்ட் ட்ரேல அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து பொம்மைகள் மூலியமா இல்லாட்டி ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் திங்ஸ் மூலியமா வந்து வெளிப்படுத்த சொன்னார். உடனே இவங்க என்ன பண்ணாங்க, நட்டாலி வந்து அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டர் வந்து செக் பண்ணும்போது அவங்களோட சாண்ட் ட்ரேவை பார்த்தா ஒரே சூப்பர் ஹீரோஸா வச்சு அவங்க வந்து அவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் அந்த சாண்ட் ட்ரேயோட முன்னில பக்கத்துல தான் இந்த மாதிரி ஹீரோஸ் சூப்பர் ஹீரோஸ் அந்த பாடி பில்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உடம்பு உள்ளவங்களெல்லாம் வச்சு அவங்களோட ஃப்ரண்ட் ரோ அந்த சாண்ட் ரோட ஒரு ஃபர்ஸ்ட் 3 rows வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கலான்னா ஒரு பெரிய நண்டு, ரொம்ப பெரிய நண்டு, அதை வந்து அந்த சாண்ட் மேலே வச்சுருந்தாங்க. சரி என்னடா இது அப்படின்னு டாக்டர் யோசிச்சுட்டே இருக்கும்போது நடுவில் பார்த்தா ஒரு கை உடஞ்ச ஒரு குட்டி டால், கை அது கையே இல்லை அந்த டாலுக்கு, அந்த டால் வந்து கிராப் வந்து அதோட கொடுக்க அது அது எது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த கொடுக்க வச்சு அந்த வந்து அந்த டாலை வந்து அந்த கிராப் பிடிச்சிட்ருக்கு. சரி ஓகே அப்படின்னு டாக்டர் வந்து இது என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நட்டாலி அப்படின்னா, அவருக்கே ஒன்று புது விதமாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்தா சூப்பர் ஹீரோஸ், பின்னாடி பார்த்தா நண்டு, நடுவில் பார்த்தா ஒரு டால் உடஞ்சி போயிருக்கு, சரி என்ன அப்படின்னு கேட்டபோது நட்டாலி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சூப்பர் ஹீரோஸ் எப்படின்னா அவங்க வந்து சூப்பர் ஹீரோஸ்னால் அந்த என்ன சொல்கிறது ஹீரோனா என்ன, வில்லன் வந்தால் அடித்து அவங்கள உதச்சி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சூப்பர் ஹீரோஸ் வந்து அந்த கிராபை வந்து பத்திரமாக பார்த்துக்குறாங்களாம், அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த பாடி பில்டர்ஸ் மாதிரிலாம் வந்து அவங்க வச்சுருக்காங்களாம் அந்த கிராபை பத்திரமாக பார்த்துக்கணும்னு. புதுசாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப புதுசாக இருந்ததை படித்து பார்க்கும்போது. அந்த கிராப் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கன் அந்த உடஞ்ச டர்ட்டி டால், அது அழுக்காக இருந்தது அந்த டால், அதுக்கு கையும் கிடையாது, அதை வந்து நல்லா அது வந்து பார்த்துட்டு கிராப் வந்து அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்கு. இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் கிராபை பார்த்துட்டு இருக்காங்க, கேட்கவே சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அந்த மாதிரி இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நட்டாலி வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த அந்த டால் தான் நான், அந்த டால் தான் வந்து அந்த இடத்துல வந்து நானாக இருக்கேன் அப்படின்னு நான் வந்து யோசித்து இந்த சாண்ட்ரேயில் வந்து நான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து நட்டாலி சொல்லும்போது மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு டாக்டர் சொன்னார். அப்போ நட்டாலி சொல்லிட்டு இருந்தா அந்த மாதிரி தான் வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னான். என்ன கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு டாக்டர் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, என்னோட அம்மா வந்து என்னை எப்பயுமே வந்து எனக்கு சரியாக சாப்பாடு தர மாட்டாங்க, எனக்கு தண்ணி தர மாட்டாங்க, என்னை வந்து ஒரு வெறச்சு போன கார்டன் ஒரு வயல் வெளியில வந்து என்ன நைட்டெல்லாம் நிக்க வச்சு பல நாள் எனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்காம என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னபோது எனக்கு இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த டாக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரோ எனக்கு தெரியல. ஸோ வந்து அப்படி சொன்ன உடனே வந்து டாக்டர் வந்து ஓ அப்படியா மேலே சொல்லுங்க அப்படின்னு சொன்னக்கப்புறம் நட்டாலி வந்து சொன்னா இந்த மாதிரி படுத்துனதுனால தான் நான் வந்து என்னை வந்து அந்த டாலா வந்து இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த கிராப் என்ன பண்ணும்னா ஆக்சுவலி அந்த டாலை வந்து பத்திரமா பார்த்துக்கும்னு நான் சொன்னேன்ல முன்னாடியே, அது எப்படி பத்திரமா பார்த்துக்குதுன்னா அதை வந்து அதோட குடுக்கால் இப்படி இப்படி இப்படி மறைச்சி மறைச்சி வச்சுக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த டால்க்கு ஏதாவது வந்து கஷ்டம் வந்துடும் சொல்லிட்டு அதை அந்த சேன் அந்த மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்சிருது, நல்லா டீப்பாக அந்த மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்சிருது. யாராக இருந்தாலும் நம்ம வந்து உயிரோடு இருக்கும்போது புதைச்சி வச்சா எவ்வளோ கஷ்டப்படுவோம், மூச்சு விட முடியாமல் திணறி போய் நம்மலாம் ஒரு நாள் போக தான் போகிறோம். பட் அந்த இடத்துல வந்து அப்படியே திணற மாதிரி இப்போ வந்து போட்டால் வந்து எப்படி அந்த ஒரு அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்ற போது அதுதான் வந்து நட்டாலி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த மாதிரி தான் என்னை உயிரோட வந்து கொல்ற மாதிரி எனக்கு ஒரு கற்பனை, எனக்கு ஒரு ஃபீலிங், அது மாதிரி எனக்கு உணர்ச்சி ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து டாக்டர் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நட்டாலி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. என்னால் அவளால் வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ தான் அவள் டாக்டர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் என்றைக்குமே யார்கிட்டையுமே என்னோட கஷ்டங்களில் வெளில சொன்னதே கிடையாது, எனக்குள்ளே பதுக்கி பதுக்கி பதுக்கி பதுக்கி தான் நான் இத்தனை நாள் இருந்ததேன், மைட் பி அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும் இவ்வளோ நான் வந்து அழகாக அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சான்ட்ரியில் நான் வந்து சொல்கிறதுக்கு அது கூட காரணமாக இருக்கும் அப்படின்னு வந்து நட்டாலி சொல்கிறா. டாக்டரை தான் சொன்னார், டாக்டர்கிட்டையும் கவுன்சிலர்கிட்டையும் எதையுமே நம்ம மறைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லணும், அப்போ தான் வந்து எங்களால் வந்து உங்களுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம் அவள் வந்து ஸ்லோலி அந்த டாக்டர் அந்த தெரப்பிஸ்ட் ஆர்ட் தெரப்பிஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு வழியாக சொல்லி அது எப்படி அந்த கஷ்டத்துக்கு வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நட்டாலியும் அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணி இப்போ அவங்க உடல் நலம் நல்லா இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கதை வந்து ஒரு நோய் பற்றின கதை. இந்த நோய்க்கு பேர் அல்சீமர்ஸ் நோய். இந்த நோய் எப்படின்னா ஸ்லோவாக தான் டெவலப் ஆகும், அது டெவலப் ஆகி நம்ம மெமரி எல்லாத்தையுமே அழிச்சிடும். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பற்றி. அது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த மனிதருக்கு நடந்த சம்பவங்களோ நிகழ்ச்சிகளோ மறந்து போயிடும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி ரொம்ப காலங்கள் முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த அல்சீமர்ஸ் நோய் வந்தவங்கெல்லாம் எப்படின்னா மொத்தமாகவே அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். முன்னாடி நடந்ததும் சரி, நேற்றுக்கு நடந்ததும் சரி, எல்லாமே அவங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவர் தான் சிட்னி அப்படின்ற ஒரு மனிதர். இவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவருக்கு ஒரு வைஃப் இருக்குது, அவங்க பேர் வந்து ஹெலன் மேரோவிட்ஸ். இவங்க வந்து 85 வயசு ஆயிடுச்சு இவங்களுக்கு ஆல்ரெடி. அப்படின்னா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 90 இயர்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ வயசானவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு பியூட்டிஃபுல் கப்புள். இவங்களுக்கு வந்து இவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வந்ததுன்னு காரணத்தினால இவங்க வந்து பல இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்றது தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன் உங்களுக்கு, நான் கூடிய சீக்கிரத்தில் அவங்க எல்லாருக்கும் சொல்வேன். ஆனால் இவங்க வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ரொம்ப வந்து பிரபலமான ஆர்டிஸ்ட். இவங்க ரொம்ப அழகாக வரைவாங்க, எல்லாருமே இவங்கள பார்க்குறவங்களாம் இன்னும் ரொம்ப அழகாக வரையுதீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோடு சேர்ந்து எல்லாரும் இவங்களை ஒரு கேள்வியும் கேட்பாங்க, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அல்சீமர்ஸ் நோய் வந்திருக்கே, அவர் உடல் எப்படி இருக்குது, அவர் எப்படி இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு எல்லோரும் இவங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாகி அவங்க வந்து மிச்சவங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எல்லாரும் என்னோடய ஹஸ்பண்ட் பற்றி மட்டும்தான் கேட்குறீங்க, ஆனால் அவருக்கு வந்து வேற எந்த நோயும் வராமல் பார்த்துட்டு இருக்கிற என்னை பற்றி நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்ன மாதிரி ஒரு உமன் இந்த உலகத்திலே இல்லாத மாதிரியும், நான் அவரை பார்த்துக்காத மாதிரியும் நீங்கள் எப்போ பாரு அவரை பற்றி மட்டும்தான் கேட்டுட்ருக்கீங்க, என்னை பற்றி ஒரு நாளுமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவங்களுக்கு உள்ள ஒரு மனக்கவலையை வந்து இவங்க வந்து எல்லாரையும் கேட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற வலி இல்லாட்டி அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாட்டி இந்த என்ன சொல்லுவாங்க கில்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குற்ற உணர்ச்சி மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் வந்து நீண்ட நாள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கவே முடியாது. அது அவன் குத்திக்கிட்டே இருக்கும், நம்ம ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே, அந்த மனசாட்சி உறுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ அந்த கில்ட் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளுக்கு இவங்க வந்து ஒரு தீர்வு கொடுப்பாங்கன்னா, அது எப்படி அந்த தீர்வு கொடுப்பாங்கன்னா வரையறதுலேயே அந்த வரைபடம் மூலியே வந்து இவங்க வந்து அந்த பிரச்சனைகளுக்கான வழியை வந்து சொல்லுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, எனக்கு வந்து புதுசாக இருந்தது இன்றைக்கி தான் நான் படித்தேன். அது வந்து இவங்க வந்து அந்த மாதிரி வரைபடத்துலேயே எல்லாரோட பிரச்சனையுமே வந்து இவங்க தீர்த்துடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் அவங்க ஹஸ்பண்ட் சிட்னிக்கு இருக்கிற அந்த அல்சீமர்ஸ் டிசீஸையும் அவங்க வந்து வரைஞ்சு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து அவங்க கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்ததோ அதை வந்து வரைஞ்சி அவங்களுக்கு காமிக்கிறது, அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க இத்தனை வயசுலேயும் வந்து அவரோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்ன கேட்டிங்கன்னா, மிச்ச கேர் கிவர்ஸ் இந்த மாதிரி மிச்ச நோய் வந்தவங்களை பார்த்துக்கிறவங்கள விட நான் இன்னும் ரொம்ப லக்கி என்னோடய ஹஸ்பண்டை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு நம்ம கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னால் என்னோட சந்தோஷங்களையும் என்னோட வருத்தங்களையும் என்னோட துக்கங்களையும் என்னவா இருந்தாலும் என்னாலையும் வந்து அதில் வந்து அந்த வரைபடம் மூலியமாக வெளிப்படுத்த முடியுது. என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் வந்து அதை வந்து ஞாபகப்படுத்துகிறேன்னு அந்த மூலியத்துலேயும் எனக்கு வந்து நாஸ்டாலஜிக்காக இருக்குது, எனக்கும் பல விஷயங்கள் ஞாபகம் வருது, அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன், இல்லை அந்த இடத்துல நடந்த துக்கத்தை நினச்சும் நான் வந்து வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட உணர்ச்சிகளையும் அவங்களால வெளிப்படுத்த முடியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து இதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து இந்த மாதிரிலாம் வந்து வரைய வரைய ஆரம்பித்தக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் டயக்ராம்ஸை வந்து அவங்க வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ பல டிராயிங்ஸ், பல வரைபடங்களை அவங்கள வரைய ஆரம்பித்தாங்க. அண்ட் அந்த சீரீஸ் ஆஃப் டிராயிங்ஸ்க்கு பேர் வந்து விந்த் பினீத் மை விங்ஸ். இந்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி நம்ம ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு நினப்பு எதனால் வந்ததுன்னா, ஒரு பாட்டு மூலமா. அந்த பாட்டு பேர் யூ ஆர் த விண்ட் பினீத் மை விங்ஸ். இதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் டிராயிங்ஸை வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வந்து வித் வேர்ட்ஸ், மியூசிக், அவங்களோட கஷ்டங்கள், அவங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியுதுன்றது அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓ, அடுத்த நாள் மார்னிங் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு நாள் போயிட்டு அவங்களோட ஸ்டூடியோக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து ஒரு சில டூல்ஸ் எடுத்தாங்க. இப்போ நம்மளுக்கு வரையறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான டூல்ஸ் என்னது, நம்மளுக்கு ஒரு பென்சில், ஒரு பேப்பர், இது ரெண்டு இருந்தாலே நம்மளால் வந்து பல விஷயங்களை நம்மளால் பண்ண முடியும் ஒரு டிராயிங்கில். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு பென்சில் அந்த ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு இவங்க வந்து வேகமாக கிறுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க கிறுக்க ஆரம்பித்து பார்த்தா ஒரே கூடு கூடு கூடு கூடாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு என்ன தான் இருக்குது நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்றத பார்த்தாங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு ஈகிள் இருக்குது, அதுக்கு அதோட கை இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ, அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது என்னோடய கோவத்தை நான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் அந்த ஈகிள், அந்த ஒரு பேர்டு, அதோட கை, அந்த ஹியூமன் ஹேண்ட்ஸோட அது இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க பயந்து போய் ஐயோ இதுதான் அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து, ஐயோ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டு பயந்து ரொம்ப பயந்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கேட்பாங்க ஹெலனை வந்து, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க, எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு. ஒரு நாள் வந்து சிட்னி வந்து தவறி போயிட்டாரு. அவர் இறந்து போனக்கப்புறமும் ஹெலன் எதையுமே ஸ்டாப் பண்ணாமல் அவங்க வந்து மிச்ச கேர்கிவர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் முக்கியமாக எந்தெந்த ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ, இல்லை ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ, அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கு தான் வந்து இவங்க ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, கேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோட நினைவுகள் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தா, அவங்க வந்து எதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இல்லை என்னதான் இதுக்கு ரீசன், இந்த மாதிரி டிராயிங் மூலியமாக வந்து நீங்கள் வந்து கஷ்டங்களையோ இல்லை சந்தோஷத்தையோ வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான என்ன சொல்கிறது கஷ்டங்கள் இருக்கும், அவங்க வந்து அதை வந்து வெளிப்படுத்த முடியும் போது. இப்போ வந்து நம்மளுக்கெல்லாம் கஷ்டம் வரும், எனக்கே கஷ்டம் வரும்போது நான் பாட்டு கேட்பேன், அதை பாடுவேன், சந்தோஷமாக இருப்பேன், டான்ஸ் ஆடுவேன். ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஒரு பேட் மூட், ஒரு கவலை வரும்போது அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒரு வழிமுறை, அவங்கவுங்களுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, என்னால் முடிஞ்சது இதுதான், என்னால் ஆடவோ இல்லை பாடவோ முடியாது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி வரைபடங்கள் மூலமா என்னோட சந்தோஷத்தையோ இல்லை துக்கத்தையோ வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஸோ உங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கும், நீங்கள் அதை கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வந்து முயற்சி செய்யுங்க அப்படின்றது தான் ஹெலன் சொல்லியிருக்காங்க. உடனே இதை நான் கேட்டோடனே, இப்போ நான் படித்த உடனே எனக்கும் போயிட்டு எனக்கு எப்படி இருக்க சந்தோஷத்தை நான் ஒரு டிராயிங் மூலமாக வந்து வெளிப்படுத்தலான் இருக்கேன், நான் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதனால நான் போய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் அதை கண்டுபிடிங்க. அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. பாய் பாய், டேக் கேர்.
1: சார் ரேஷ்மா, நம்ம இவ்வளோ நாள் டான்ஸ் பண்ணோம், பாட்டு பாடணும், ஆனால் இதெல்லாம் இப்படியெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு தெரியாமல் போச்சே.
3: அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரச்சனைகளை சரிப்படுத்தும் வழியே எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. அதாவது நம்ம திறமைகளை வைத்து நம்ம பிரச்சனையை சரிப்படுத்தும் வழியாக இது தென்படுகிறது.
1: டீனேஜர்ஸோட பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம், அதை இந்த முறையில் கூட குணப்படுத்தலாம் என்றும் பார்த்தோம் இல்லையா.
3: ஆமாம், அதுவும் இல்லாமல் ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பிரச்சனையை எவ்வாறு குணப்படுத்தலாம், அவர்களின் திறமையை எவ்வாறு வெளிக்கொண்டு வரலாம்ன்றதை பார்த்தோம்.
1: இதனால் எத்தனை பேர் பயன்படுறாங்கல்ல, மேலும் பிற்காலத்தில் இதன் வழிமுறைகளை எவ்வாறு இருக்கும் என்று தெரிந்து கொண்டோம். ஆர்ட் இஸ் நாட் அபவுட் பிரிட்டி திங்ஸ், இட்ஸ் அபவுட் ஹூ வி ஆர், வாட் வி ஆர், ஹவ் வி லிவ் அண்ட் ஹவ் இட் ஹெல்ப்ஸ் டு கம் அவுட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இது ஆர்ஜே ரேஷ்மா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியை தயாரித்தது நமிதா ஆனந்த். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: MOP 107.8 FM. Stay tuned. Stay tuned. Stay tuned.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. என் பேர் நடராஜன். நான் வந்து மருந்து கம்பெனிகளுக்காக R&D டிபார்ட்மெண்ட்காக கன்சல்டேஷன் கொடுக்குற ஒரு கன்சல்டிங் சயின்டிஸ்ட். நான் எப்படி வந்து ஒரு சில பொருட்கள், மருந்து பொருட்களை வந்து டேப்லெட் ஃபார்மோ, கேப்சூலோ, இன்ஜெக்ஷனோ, ஆயின்மெண்ட்டோ, இந்த மாதிரிலாம் எப்படி புதுசாக டெவலப் பண்ணுறதுன்றதை அவங்களுக்கு நான் R&D சயின்டிஸ்டாக நான் உங்களுக்கு சஜஷன் கொடுத்து பண்ணிட்டுருக்கேன். இது திஸ் இஸ் மை யூனோ ஃபீல்டு. இப்போ நிறைய வந்து ஆயுர்வேத மருந்து, சித்தா மருந்து, யுனானி மருந்து, இதிலெல்லாம் வந்து இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் மருந்தை எப்படி மாடர்ன் டோசேஜ் ஃபார்மை மாற்றி, ஏன்னா சூரணம்னு சொன்னால் இப்போ உள்ள குழந்தைங்களாம் சாப்பிட்றதில்ல. அது இப்போ உள்ள மக்களும் அது சூர்ணா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, லீகம்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க இல்லையா. அதை வந்து ஒரு இன்னும் ஃபுல்லாக அக்செப்டன்ஸ்னு வரல. அதை எப்படி வந்து ஒரு ஒரு இன்னைக்குள்ள ஒரு மாடர்ன் டோசேஜ் ஃபார்ம், லைக் டேப்லெட்டாக இருக்குது, கேப்சூலாவோ, ஒரு ஒரு சிரப் மாதிரியோ, அந்த ஒரு ஒரு கிரீஸ் இல்லாத, கிரீஸ் கிரீஸ் தன்மை இல்லாத ஒரு ஆயின்மெண்ட்டு, க்ரீம், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸாக எப்படி டெவலப் பண்ணலாம், ஈவன் அந்த காலத்து ஆயுர்வேத சித்த மருந்துகளையும் எப்படி பண்ணுறதுன்றதும் இப்போ நான் உங்களுக்கு ஆயுர்வேத கம்பெனி, சித்தா கம்பெனிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், சஜஷன் கொடுத்துட்ருக்கேன். So that's my area. But இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற காரணம் எதுக்காகனா, நான் நவம்பர் 4 2016 அன்னைக்கு காலையில், யூஸ்வலாக காலையில் நான் மினிமம் ஒரு 30 to 45 minutes வந்து சம் கைண்ட் ஆஃப் யோகா ஆர் சம் எக்ஸசைஸ் வந்து டெய்லி காலையில் பண்ணுறது உண்டு. அன்னைக்கு 4 நவம்பர் 2016 அன்னைக்கு காலையில் 8 அந்த என்னுடைய யோகா ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே ரேடியோ ப்ரோக்ராம் ஏதாவது கேட்டுகிட்டே பண்ணுவேன். எதேச்சியாக வந்து இந்த 107.8 இந்த சமுதாய வானொலி எம்ஓபியோடது கேட்க நேர்ந்தது. அப்போது ஒரு ஆக்குபஞ்சர் டாக்டர் வந்து பேசினதை கேட்டேன், டாக்டர் ஜெயலக்ஷ்மின்றவங்க பேசினதை கேட்டேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய ப்ரோக்ராம், நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் ஏதோ என்னென்ன ஸ்டேஷன் நல்லாயிருக்கோ அப்படியே அப்பப்போ நடுப்புறவும் சேஞ்ச் பண்ணுவேன். அந்த அன்றைக்கி வந்து காலையில் இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் சேஞ்ச் ரேடியோ ட்யூன் பண்ணும்போது இவங்க ஆக்குபஞ்சர் பற்றி கேட்க ஆரம்பித்தேன் அவங்க பேசுனது. அந்த என்னுடைய ஃபுல் யோகா முடிக்கிற வரைக்கும், அவங்க ப்ரோக்ராம் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்க நேர்ந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப ரசித்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அந்த ஏரியாவில் தான் இன்னும் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நான், பிகாஸ் ஹெல்த் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் படித்ததெல்லாம் அலோபதி, என்னுடைய டாக்டரேட் ப்ரோக்ராமும் அலோபதி தான் பேசிக்கலி, எம்ஃபார்ம் பிஹெச்டி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இப்போ நிறைய ஆயுர்வேதாவில் ரிசர்ச் பண்ணுறேன், சித்தாவில் ரிசர்ச் பண்ணுறேன். அடுத்து இப்போது ஆக்கு இவங்க ப்ரோக்ராம் கேட்டதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ அழகாக சொன்னாங்க ஆக்கு பஞ்சருடைய பெனிஃபிட்ஸ் பற்றி, சிம்பிளிசிட்டி பற்றி, மருந்தே இல்லாமல் எப்படி பெரிய பெரிய நோய்கள்லாம் குணமாகுன்றதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. கேட்ட உடனே இப்போ இன்ஃபேக்ட் அவங்க அட்ரஸ் நேம் அதில் கிளியராக சொல்லலை, தெரிய வராமல் போயிடுது. ஸோ அதனால தான் இப்போ இவங்க ஸ்டுடியோக்கே வந்து அதை டீட்டெயில்ஸ் இப்போ கேட்குறேன். இந்த இவங்களுடைய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ ஹோல் ஹார்ட்டட்லி தேங்க் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணது.

வணக்கம். நம்ம சிட்டியை வந்து நம்ம கிளீன் அண்ட் க்ரீனாக வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காற்று, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து

உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் அ ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை. வணக்கம். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த காலம் விசஸ் இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலம் இந்த காலம் போது நிறைய கேப், டிஃப்ரென்சஸ், டிஸ்டன்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம், ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தாலே அந்த காலத்தில் நம்மளுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. நம்மளுக்கு யார் யார் என்னென்ன எப்படி எப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து அவங்களுக்கு யார் இது, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தின்னு அப்படி நிறைய பேர், நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த காலத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு போனோம், எனி ஒகேஷன் நம்ம போனாலுமே அப்பா அம்மா ஷீ இஸ் யுவர் ஆண்ட், ஹி இஸ் யுவர் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம். அது ஏன்னா நம்ம டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கலாம், நிறைய அட்வான்சஸ் வந்திருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாமே வந்து நம்மளுக்குள்ளேயே வச்சுருக்கோம். எந்த ஒரு சோஷியலைசிங் என்விரான்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம். அந்த காலத்தில் நிலா சோறு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்?
4: நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நிலா சோறு சாப்பிட்டதில்லை,
3: ஆனால் அந்த நிலா சோறில் வந்து நிறைய ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாரும் சேர்ந்து நின்று உட்காந்து சாப்பிட்டு பாட்டி கையால் ஊட்டி சோறு அப்படியே ஒவ்வொரு கையிலையும் எல்லாருக்கும் போடுவாங்க. எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு அந்த நிலாவை பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. இந்த காலத்தில் நம்மளுக்குலாம் நிலா பார்க்கறதுக்கே எனக்கு தெரிஞ்ச டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். உட்காந்து வண்டியில் ஹார்ன் அடிச்சுட்டு இருக்கிறதும், மொபைலில் பேசிகிட்டு இருக்கிறது, டிவி பார்த்துருக்கிறதும் தான் முக்கியமாக நம்மளுக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ், நிறைய டிஸ்டன்சஸ் நம்மளுக்குள்ளே நிறைய ஏற்பட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எதனால் அது வந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து எல்லா விஷயமே எதை செஞ்சாலுமே ஒவ்வொரு நல்ல விஷயத்தோட தான் பின்னாடி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம முன்னோர்கள் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போது நம்மளுக்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வழி உண்டு, படிப்பு படிப்பு, வேலை வேலை, அடுத்தது ஏர்ன் பண்ணணும், வீடு சம்பாதிக்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருக்கோம் நம்ம. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நிறைய என்னென்னலாம் இருக்குது, ஒரு பொண்ணுக்குன்னா ஒரு அழகுனா என்ன அப்படின்னு பார்க்க போகலாம். இல்லாட்டி ஒரு காலையிலேருந்து நைட் முடிகிற வரைக்கும் ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்குன்னா என்ன, அழகுனா என்ன அந்த காலத்தில்?
4: நேர்களே, நான் தீப்தி பேசுகிறேன். பொண்ணுனாவே நமக்கு ஞாபகம் வருது என்னென்னா, பொட்டு, வளையல், மெட்டி, கொலுசு, மோதிரம், மூக்குத்தி, கம்மல், இதெல்லாம் ஞாபகம் வரும். அந்த காலத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருந்துச்சு. ஏன் அந்த காலத்தில் பொட்டு ஏன் வைக்கிறாங்கன்னா, நம்மளோட ஞாபக சக்தியை அதிகரிக்கவும், அதுக்கப்புறம் நம்மளோட இம்யூன் பவர், நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வளர்க்கவும் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து வளையல், வளையல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, நம்மளோட ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவளுக்கு ஹாஸ்மா ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கும் அந்த காலத்தில் வளையல்ன்றது யூஸ் பண்ணாங்க. கொலுசு ஏன் யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த பொண்ணை வந்து எங்கே நடக்கிறா, எங்கே போகிறா, எங்கே வரா, அது தெரிஞ்சதுக்காக தான் அந்த கொலுசுன்னு யூஸ் பண்ணுறோம். அவள் நடக்கிறத வச்சு அவளோட மூட், அவளை எந்த மாதிரி மனநிலைமையில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கொலுசுன்றத அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. அப்புறம் வந்து மோதிரம் எதுக்குன்னா, நம்மளோட டென்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், அந்த பொண்ணோட இனிமையான பேச்சு, அவளோட குரல், அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தான் அந்த மோதிரம்ன்றதை யூஸ் பண்ணாங்க.
3: ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய புது அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அந்த காலத்தில். ஒரு பொட்டு வைக்கிறதுனா அதுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு கொலுசு போடுறதுனா அதுக்கு ஒரு விஷயம், அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ஒரு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே சொல்லணும், இதெல்லாம் பின்பற்றணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம எதுவுமே பின்பற்றதும் இல்லை, அது என்ன ரீசன்னு கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பமும் டைமும் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போது அந்த காலத்தை பற்றி தீப்தி சொன்னாங்க. இப்போ இந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு அழகுனா என்ன, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னொரு கிட்ட நம்ம கேட்போம். சொல்லுங்க.
5: நான் வைஷ்ணவி பேசுறேன். அந்த காலத்துல எல்லாருமே வந்து வயல் போட்டுப்பாங்க,
3: அது போட்ட உடனே வந்து ஒரு மங்களகரமா அந்த மாதிரி இருக்கும். இந்த காலத்துல வந்து வயல் போட்டாலும் வந்து ஒரு செட் ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் போடுறாங்க, அதுவும் வந்து ஸ்டைலுக்குன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா சுத்தமே போட மாட்டாங்க, ஐயோ எனக்கு வந்து அலர்ஜி இருக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு.
2: நீங்களும் சொல்லுங்க, உங்களோட இந்த காலத்து பொறுத்த வரைக்கும் எப்படி எப்படி இருக்காங்க, என்னென்ன பண்றாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கூட சொல்லலாம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: உங்களை காப்பாத்தின தாய் தந்தையர நீங்களும் காப்பாத்துங்க. Brought you by MOPCRS 107.8.
1: நான் உங்கள் மணிமாலா. அந்த காலத்தில் வந்து மெட்டி எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, கர்ப்பப்பையில் சம்மந்தப்பட்ட நரம்புகள் வந்து மெட்டி போகிறது கூடுறதுனால அதுக்காக மெட்டி யூஸ் பண்ணாங்க. அதே வந்து இந்த காலத்தில் வந்து அந்த மெட்டி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்படின்ட்டு கட்டி வச்சிடுறாங்க.
2: நான் வைஷ்ணவி பேசுகிறேன். அதே மாதிரி பழைய காலத்தில் வந்து மஞ்சள் கயிறு தான் தாலி வந்து போட்டுப்பாங்க. இந்த இந்த ஜென்ரேஷனில் பார்த்தா தாலி போடுறதே பெரிய விஷயம் சொல்கிறாங்க. அது செயின் வந்து செயின் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கழட்டி வச்சுட்டு ஃபார்மலாக வந்து விட்டுடுறாங்க. அதெல்லாமே இந்த ஜென்ரேஷனில்
3: மாடர்ன் ட்ரெஸ்ஸும் இந்த தடவை நிறைய வந்திருக்கு போல இருக்கு இந்த காலத்துக்கு. ஆமாம், அதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது.
2: ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் சொல்லிட்டு அந்த ட்ரெடிஷனே வந்து மாடர்னாக மாற்றிடுறாங்க. அந்த ட்ரெடிஷன் ட்ரெஸ் இந்த வேல்யூவே வந்து விட்டுட்டு எப்படி ரொம்ப மாடர்னிஸ்டிக்காக வந்து காமிக்கிறாங்க.
3: ஆமாம் ஆமாம், கரெக்ட். அந்த ஒரு குழந்தைக்கு அழகு பாவாடை போட்டால் தான், ஒரு வயசு பொண்ணுக்கு அழகு

0: டக்குன்னு வருவாங்க பேசிட்டு. இந்த ஜென்ரேஷன் பார்த்தா எல்லாருமே வந்து ஐயோ அவ்வளோ தூரம் போகணுமா, எல்லாமே டெக்னாலஜி டெக்னாலஜி டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஸ்கைப், ஸ்கைப்ல போறது பேசுறது வருது, அது தவிர போயிட்டு அன்பா பேசி பழகி அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. எல்லாமே டெக்னாலஜி பேஸ்டாவே இருக்கு இந்த காலத்துன்னு பார்த்தா.
1: நம்ம தூரத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசி போய் பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம மறந்துடும். என்விரான்மெண்ட்ல எதுவுமே இல்லாம, ஒரு சோசியலைசிங்கே இல்லாம, நம்ம பாட்டுக்கு படிப்பு இல்ல வேலை இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய மேக்ஸிமம் டைம் கூட ஸ்பெண்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல எவ்வளவு பேரு ஃபேமிலியோட நைட் டின்னர் சாப்பிட்றாங்கன்னு கூட எனக்கு தெரியல, சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு. ஸோ இப்போ நான் அதே மாதிரி அந்த காலத்து நடைமுறை வாழ்க்கையும் நிறைய இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ரம்யா, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க அந்த காலத்து லைஃப் ஸ்டைல்?
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
3: எனக்கு வந்து சாரி வேணும், கட்டிக்க சாரி இல்லை, போட்டு சட்டை இல்லை, எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு கஷ்டமாகுது, எல்லாம் கிழிஞ்சு பண்ண சட்டை போட்டுக்கிறேன்னு கேட்குறாங்க, எனக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்குற மருமலை.
1: ஐயோ இந்த கேள்வி தொலை தாங்க முடியல, இது ஏன் தான் என் உயிரை வாங்குதோ, வயசான காலத்தில் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்துருக்க கூடாது. எதுக்கு உனக்கு காசு, புது புடவையை கட்டிக்கிட்டு எங்கே போகணும் உனக்கு? எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேலே வேலை இருக்குது, நீயும் சேர்ந்து என் உயிரை வாங்காத, இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போ.
4: என்ன ஆச்சுமா, ரோட்ல ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
3: எங்காச்சும் போலான்னுக்கிறேம்மா, எங்கள் வீட்டுக்காரி எல்லாமே எனக்கு கஷ்டமா, எங்கள் வீட்டுக்காரி இறந்துட்டாரு, செத்துட்டாரு, நான் என்ன செய்ய முடியும்? மருமலை சாரி கேட்குறேன், சாரி எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டேன், அழுதுகிட்டு கிடக்கிறாரோ, எங்கேயாச்சும் வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்ட்டாம்மா. சும்மா போகிற ரோட்டுக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் போய் மறித்து போய் செத்து போகலான்னுக்கிறேன், ஒன்றுமே தெரியல எனக்கு, யாரும் எனக்கு உதவி செய்ய போகிறேன், எல்லாம் என் பிள்ளை இல்லை, என் புருஷனும் கிடையாது எனக்கு, யாருமே இல்லை, அதான் எங்கேயாச்சும் போகிறேன்.
4: கவலைப்படாதீங்கம்மா, நம்ம அரசாங்கம் உங்களை மாதிரி முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக கொடுத்துட்டு இருக்காங்க.
3: எனக்கு தெரியாதுங்க, 1000 ரூபாய் கவர்மெண்ட் சொல்றேன் சொல்றேன் சொல்றேங்க, எனக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ரம்யா. காலையில் ஒரு பொண்ணு எழுந்த உடனே கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு முடித்த உடனே வந்து வாசல் தெளித்து அரிசி மாவில் கோலம் போட்டு அதன் பிறகு போய் விளக்கேற்றி பூஜை பண்ணி முடிச்சுட்டு வந்து சமையல் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் சமையல் பண்ணும்போது அம்மி, உரல் அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஆனால் அவங்க வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி சந்தோஷமாக இருப்பாங்க. நைட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இதுதான் வந்து நம்மளோட பண்பாடு, பழக்க வழக்கங்கள்.
1: அப்போது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கு. அம்மிக்கல், அப்புறம் வந்து விறகடுப்பில் சமைக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்தில் வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்வே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 12,000 இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ இதை நம்ம பார்த்தோம்னாலே இந்த ஹெல்த்தினஸ் தெரியுது, அந்த ஃபுட்டில் இருக்கிறது, அப்புறம் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸுமே வராதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த காலத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி எப்படி அந்த லைஃப் ஸ்டைல் கான்ட்ராஸ்டிங்காக மாறியிருக்கு?
2: நான் திட்டி பேசுகிறேன். இந்த காலத்தில் எழுந்துட்ட உடனே பெட் காஃபின்னு ஒரு விஷயம் இருக்குது. பல்லு தேய்க்காமலே சாப்பிட்றது, அதுக்கப்புறம் எழுந்திரிச்சோமா, ஹீட்டர் போட்டோமா, குளிச்சோமா, காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ கிளம்பினோமா, ஈவினிங் வந்துட்டு டிவி முன்னாடி உட்காறது, மொபைல் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அம்மா ஏதோ சமைச்சு வச்சுப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. நாமளாக தனியாக உட்காந்து சாப்பிட்டோமா, நாம் போய் படுத்தோமா அப்படின்றது நம்ம வந்து தனிமைப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த காலத்தில்.
1: கரெக்ட். இப்போ நான் கூட கேள்விப்பட்டேன், இப்போது நான் சின்ன வயசில் இருக்கும்போது பெட் காஃபின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம யாருமே வந்து சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால பல்லே தைக்காமல் சும்மா அப்படியே காஃபி குடிக்கிறது, அதோட விளைவுகள் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அது ஆக்சுவலி என்னென்னு எனக்கு தெரியும், அதனால நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது என்னென்னா, நம்ம வந்து பல்லு தைக்காமல் நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே சும்மா தூங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வாய்க்குள்ளே நிறைய ஜெர்ம்ஸ் வந்து அப்போ தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த பாக்டீரியாஸோடையே நம்ம வந்து எல்லாமே குடித்தோன்னா இட் இஸ் வெரி வெரி பாய்சனஸ். இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையாவே. அதனால அதை அவாய்ட் பண்ணா நம்மளுக்கு நல்லது. பெட் காஃபி இஸ் இன் குட். நம்ம வந்து சும்மா சந்தோஷத்துக்காகவும் இல்ல சோம்பேறித்தனத்துக்காகவும் நம்ம பெட் காஃபி ஸ்டைலா நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிப்போம், ஆனா அது நல்லது.

0: இல்லை, அது வந்து எனக்கு தெரிஞ்சதுனால ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்த்தோன்னா, அந்த காலத்தில் வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றுமே வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் சொல்லுங்கள் வைஷ்ணவி.
1: ஆமாம், இந்த காலத்துலன்னு பார்த்தா எல்லாருமே வந்து வெளியே போகலன்னா சன்ஸ்கிரீம், தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நைட் க்ரீம், இந்த மாதிரி நிறைய நிறைய யூஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்து உடல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கு காசு வந்து போட்டு கெட்டுக்கிறாங்க. அந்த காலத்துன்னு பார்த்தா எல்லோரும் மஞ்சளை போட்டு, ஸோ மஞ்சள்ன்றது வந்து எப்படியும் ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் வந்து அதை போட நினச்சா ஐயோ இதெல்லாம் போட முடியாது, ஃபேஸ் வந்து
0: மஞ்சளாக
1: தடுக்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் வந்து அதை போட நினச்சா ஐயோ இதெல்லாம் போட முடியாது, ஃபேஸ் வந்து
0: நிறைய விஷயங்கள் இருக்கு, ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. நிறைய ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து அந்த காலத்துல இருந்துச்சு. ஏதாவது நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா ஒரு கோல்டே வந்தாலும் வந்து நம்மளுக்கு வீட்டில் சொல்றது ஃபர்ஸ்ட் கஷாயமோ இல்ல பால்ல மஞ்சள் போட்டு கலந்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் கோல்டு வந்தா ஒரு தலைவலி வந்தாலே இந்த டேப்லெட் போடு அந்த டேப்லெட் போடு இல்லாட்டி டாக்டர் கிளினிக் போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க தீப்தி, அந்த காலத்துல வந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த விஷயத்தை பத்தி? இந்த மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லாம போனா ஏதாவது வீட்லயே வைத்தியம் பண்ற மாதிரி?
2: எனக்கு தெரியும், அந்த காலத்துல வந்து ஜலதோஷம் வந்துச்சுன்னா ஆவி பிடிப்பாங்க, வயிற்று வலினா வெந்தயம் சாப்பிடுவாங்க, குரல் சரியில்லைன்னா பாலில் வந்து மஞ்சப்பொடி அது போட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம மெடிசன்ஸ், மாடர்ன் மெடிசன்ஸ், அதுக்கு போயிட்டு நம்ம உடலை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டு.
0: ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம எல்லாமே ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸாக போனதுனால நம்மளும் அதுக்கு பின்னாடி போகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பின்பற்ற வேண்டியது நிறைய இருக்குது, அந்த காலத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நல்லதுக்காக தான் நான் நினைக்கிறேன்.
3: யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட்.
0: ஸோ நம்ம வந்து எந்த விஷயமுமே நல்ல விஷயமுமே மறக்கலை. நம்மளுக்கு நிறைய சொல்லித்தரத்துக்கும் ஆள் இருக்காங்க, நம்ம நிறைய கற்றுட்ருக்கோம், இன்னும் கற்றுக்கணும். நம்மளும் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கணும். நம்ம டைம் இல்லை, நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கோமே தவிர எதையுமே மறக்கக்கூடாது, மறக்கவும் இல்லை. நம்ம இதுலேருந்து கடைப்பிடிச்சதை நம்ம என்றைக்குமே ஃபாலோ பண்ணணும். நம்ம சோம்பேறித்தனத்தையும் டைமையும் வந்து ஒரு எக்ஸ்கியூஸாக காட்டாமல் இது எப்போவுமே நம்ம ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு எதையுமே விட்டு கொடுக்காம மெயினாக நம்ம நேசிச்சு நம்ம ட்ரெடிஷனாக அழகாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்னும் வர ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் கூட பேசினது, உங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணிட்டுல எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களோட இன்னொரு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சந்தியா.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நமது சமுதாயம்,
6: நமது வானொலி,
7: நமது பெருமை.
8: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you still want to risk your life by traveling on a food boat? Think again.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வயிற்றுல பிறந்தாங்க அப்படின்னு. ஆனா இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள் சொல்றோம். ஆனா உண்மையா அவர் என்னை கட்டிப்பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்க, சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில், அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்களை கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
3: Hey, you're listening to MOP Community Radio Station.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓ

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாய

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு

உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.